0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார், குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு ரகசியம் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மைய பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? இந்த காலை பொழுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இனிமையாகவும் மாத்துறதுக்காக நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லா தகவலையுமே ஒன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சி ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் வெற்றி பெற்றவங்க எல்லாத்தையுமே கேட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வெற்றியின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ரகசியம் என்னென்னா தொடர்ச்சியான கடுமையான உழைப்பு மட்டும்தான். ஒரு விதைய மண்ணில் போட்ட உடனே அடுத்த நாளே மரமாக மாறிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறிடாது. அதுக்கு தினமும் தண்ணீர் விடணும், சூரிய ஒளி இருக்கணும், பொறுமை இருக்கணும், இது எல்லாத்துக்கும் மேலே அதுக்கான சத்து தரக்கூடிய விஷயங்களுமே இருக்கணும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையுமே கனவுகளும் இருக்கும், அதே மாதிரி உழைப்புக்கான அந்த மூலதனமும் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளால் கண்டிப்பாக வளர முடியும். ஒரு கனவு வச்சுருக்கோம், ஒரு எய்ம் வச்சுருக்கோம், ஆனால் அது மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது. அதுக்கான தொடர் முயற்சியும் தொடர் கடுமையான உழைப்புகளும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு தகவலோட இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C ஆக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்க்குறோம் சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதிக பற்கள் கொண்ட விலங்கு எது? அதிக பற்கள் கொண்ட விலங்கு எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதில்

மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே மார்ட்டின் கார்டினுடைய குண்டுக்குள்ளி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி

0: விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரியதேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரியதேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரியதேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள் அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னலு, இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: வானொலியில் ஒரு ஜோக்
4: சொல்லிட்டா கொஞ்ச நாள் ஆகும்.
5: அப்படியா, சந்தோஷம்டா, நல்லபடியா போயிட்டு வாடா சாமி.
4: ஓ, உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? சரிவா, நீ தானே போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்.
5: இது வேறையா? சரிவா போலாம். டேய், என்னடா வந்ததுலேருந்து மேலேயே பார்த்துட்டு இருக்க, என்ன இருக்கங்க?
4: இல்லை மச்சான், மதுரைக்கு போற பஸ்ஸே 4 மணிக்கு மேலதான் வரும்னு சொன்னாங்க, அதான் மேலேயே பார்த்துட்டு இருக்கேன்.
6: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக முதல் தகவலாகவே என்ன வந்திருக்குது அப்படின்னா, ஆத்தூர் வட்டம் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. ஆத்தூர், நரசிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மதியம் 1 மணி அளவில் கனமழை வந்துட்டு பெய்திருக்குது. 2 மணி வரைக்குமே வந்துட்டு பெய்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்குமே கனமழையாக வந்துட்டு பெஞ்சிருக்குது. இந்த மழையுடைய காரணமாக ஆத்தூர் பகுதிகளில் தாழ்வான இடங்களில் கனமழையுமே வந்துட்டு பெய்ததுனால மழை நீர் கரை புரண்டு ஓடி இருக்குது. கெங்கவெள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலையிலிருந்து வெயிலுடைய தாக்கம் சுட்டெரிச்சிட்டு வந்த நிலையில் மாலையில் வானம் மேகமூட்டத்தோட தான் வந்துட்டு காணப்பட்டிருக்குது. தொடர்ந்து இடி, மின்னல் மற்றும் சூறாவளி காற்றோட ஆலங்கட்டி மழையாகவுமே வந்துட்டு பெஞ்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய சேலத்திலுமே இன்னைக்கு வந்துட்டு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி

சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காரு, பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் எதுக்குமே நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா கொடையூர் ரெயின்கோட்டை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க சேஃப்டிக்காக. அதே மாதிரி பாத்தூர் பகுதிகள்லாம் பயங்கரமாக வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்குது, டெய்லியும் வந்துட்டு மழை பெஞ்சிட்ருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மழையுடைய அளவுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், முருங்கைக்காய் 50 ரூபாய், பீர்க்காங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 85 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 80 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தென் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 50 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டு ஒன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யாரு அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்ப

நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பல முறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போ நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது நாளைக்கு. அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. நாளைக்கு நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது. என்னென்ன இடங்கள் அப்படின்னா புத்தரகவுண்டன்பாளையம் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகளான ஒரு காரணத்தினால புத்தரகவுண்டம்பாளையம் ஏத்தாப்பூர் அபிநவம் வீரகவுண்டனூர் காந்தி நகர் தளவாய்ப்பட்டி தென்னம்பிள்ளையூர் ஒட்டப்பட்டி உமையாள்புரம் ஓலப்பாடி அரியம்பாளையம் பெத்தநாயக்கன்பாளையம் எரும சமுத்திரம் சின்ன சமுத்திரம் கல்யாணகிரி கல்லேரிப்பட்டி படையாச்சியூர் முத்தானூர் மற்றும் சிற்றூர்கள் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் மின்சாரம் சம்மந்தப்பட்ட வேலை இருக்குது இல்லை ஏதாவது மசாலா இருக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே நாளைக்கு மின்தடையானது ஏற்பட போகுது எங்கே அப்படின்னா தடாவூர் துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகளான காரணத்தினால எங்கவெள்ளி தடாவூர் ஆணையாம்பட்டி வலசக்கல்பட்டி புனல்வாசல் வீரகனூர் நடுவலூர் உதியத்தூர் பின்னனூர் லத்துவாடி கணவாய்க்காடு கிழக்கு ராஜாபாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். இப்போது அடுத்ததான் நீங்கள் வந்துட்டு சேலம் அரசு கலைக்கல்லூரி இருக்கு இல்லையா செவன் ஆர்ட்ஸ் அதில் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி கவுன்சிலிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் அரசு கலைக்கல்லூரியோட முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேலம் அரசு கலைக்கல்லூரியில் 20 இளநிலை பாடப்பிரிவுகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 1702 இடங்களுக்கு 25601 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்குது. இவங்களுக்கான கவுன்சிலிங் ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் முதல் நாளில் மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறமா வந்துட்டு இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினர்கள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்குது அப்படின்னும் 6ஆம் தேதியிலிருந்து அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கும் 9ஆம் தேதி கலை மற்றும் வணிகவியல் பிரிவு மாணவர்களுக்கும் கவுன்சிலிங் நடக்க இருக்குது. அதே மாதிரி 10, 11, 12 ஆகிய தேதிகளில் 2ஆம் கட்ட கவுன்சிலிங் நடக்க போகுது. கவுன்சிலிங்கில் பங்கேற்க வரக்கூடிய மாணவர்கள் காலையில் 9:30 11 மணிக்குள்ளார கல்லூரியில் தங்களுடைய வருகையை பதிவு செய்யணும் அப்படி மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக அடி மதுரை பக்கம் போறப்புள்ள சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: für die Viren.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகம் முழுக்கவுமே இன்னைக்கு வந்துட்டு 16 மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்மளோட சேலத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேலம் உட்பட 16 மாவட்டங்களையுமே வந்துட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 16 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில வரையிலான 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. தெற்கு கேரள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவிட்டுருக்குது. கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படின்னும், தமிழகத்தில் சில பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் சில இடங்கள்லையுமே இன்றைக்கும் நாளைக்கும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,320 ரூபாயாகவும், தங்கம் பவுன் ஒன்றுக்கு 114,560 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 280 ரூபாயாகவும், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு வெள்ளி பார் ஒன்றுக்கு 2,80,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோட விலை 5.70 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய

விலை நிலவரம், அதே மாதிரி முட்டையோடைய விலை நிலவரமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துட்டு வருது. ரொம்ப குறையவும் இல்லை, ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அதே நிலையில் தான் இருக்குது. முட்டையோட விலையுமே இதுக்கு முன்னாடி இருந்த அதே ரேட்டில் தான் இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் ஜெகதீஷோடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் அங்கே வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ மேட்டூர் அணை இருக்கு இல்லையா, அங்கே வந்து மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இப்போது ரொம்ப அதிகமாகி 4312 கனடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. நேற்று முந்தானத்துலாம் வரும் வந்துட்டு 1000 சில்லற அப்போ மட்டும் 2000 சில்லற இப்படி தான் வந்துட்டு மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு 4312 கனடி அப்படி மாதிரி அதிகமாக இருக்குது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தீவிரம் அடைஞ்சிருக்கக்கூடிய மழையால் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து நேற்று வினாடிக்கு 4371 கனடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடி கடந்த 25ஆம் தேதி அணையுடைய நீர்மட்டம் 78.71 கனடியாக இருந்துச்சு அதே மாதிரி 471 கனடியாக இருந்த நீர்வரத்து காவிரிப்பு பகுதிகளில் தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய கோடை மழையால் 26ஆம் தேதி 1709 கனடியாகவும் 27ஆம் தேதி 2161 கனடியாகவும் 30ஆம் தேதி 1952 கனடியாகவும் வந்துட்டு இருந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் 2369 கனடியாகவும் நேற்று 4312 கனடியாகவும் படிப்படியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக தொடர்ச்சியாக வினாடிக்கு 1000 கனடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. நீர் திறப்பை விட நீர் வரத்து கூடுதலாக இருக்கிறதுனால கடந்த 25ஆம் தேதி 78.77 அடியாக இருந்த அணையோட நீர்மட்டம் நேற்று 79.53 அடியாக வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் இப்போ மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.53 அடியாகவும் நீர் இருப்பு 41.49 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 4312 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்துறையுடைய யாரு அவள் எங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்து வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஈரோடு டு செங்கோட்டை பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வந்துட்டு பயணம் பண்றதுக்காக நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான தகவல் தாங்க இது. ஈரோடு டு செங்கோட்டை சிறப்பு ரயில் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் 4 சேவைகளுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது பற்றி அவங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில், திண்டுக்கல் பகுதியில் எலக்ட்ரிக்கல் பணிகள் நடந்திருக்க காரணத்தினால ஜூன் மாதம் 3, 10, 17, 24 ஆகிய தேதிகளில் மதியம் 2 மணிக்கு கிளம்பக்கூடிய ஈரோடு டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் ஜூன் மாதம் 4, 11, 18, 25 ஆகிய தேதிகளில் சாயங்காலம் 5:20 மணிக்கு கிளம்பக்கூடிய செங்கோட்டை டு ஈரோடு எக்ஸ்பிரஸ் ரயில் ஆகியவை இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே முக்கியமாக வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமாக வண்டியில் போகும்போது நம்ம அரியபரியாக வேக வேகமாக கிளம்பி போகும்போது நம்ம சாப்பாடு அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு வாட்டர் பாட்டில் விட்டுட்டு போயிடுவோம். அதையுமே விட்டுட்டு போகாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிடுங்க. இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, அதிக பற்கள் கொண்ட விலங்கு எது, அதிக பற்கள் கொண்ட விலங்கு எது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் காட்டினுடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
5: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
6: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுழவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே

0: சமயத்தில் நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளை மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமேல் நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸோட கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
2: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சாலுமே இந்த வெயிலுடைய தாக்கம் மட்டும் குறையவே இல்லைங்க. இன்னும் வெயிலுடைய தாக்கம் அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு வருது. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வாட்டி வச்சுட்டு இருந்த வெயில், அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாமக்கல் மாவட்டத்தில் வெயில் வந்துட்டு வாட்டி வச்சுட்டு இருந்தனால பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. நாமக்கல் மற்றும் அதோடைய சுற்று வட்டார பகுதிகளில் கோடை வெயிலுடைய தாக்கம் கடந்த பிப்ரவரி மாதத்தினுடைய முதல்லையே தொடங்கியிருக்குது. தொடர்ந்து நாளுக்கு நாள் வந்துட்டு வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிக்கிட்டே காணப்பட்டிருக்குது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிற இந்த கத்திரி வெயில் கடந்த மாதம் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 28ஆம் தேதி வரைக்குமே நீடிச்சிட்டு வந்துச்சு. இதனால் வெப்பநிலை 104 டிகிரி பாரன்ஹீட்டை எட்டியிருக்குது. வெப்பத்தாக்கத்திலிருந்து தப்பிக்க இளநீர், நுங்கு, கரும்பு, ஜூஸ், வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி, ஐஸ்கிரீம் ஆகியவை வாங்கி பருகி தாகத்தை வந்து தீர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கிடையில் கடந்த 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் வந்துட்டு முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரித்தே காணப்பட்டிருக்குது. அதனால் வெளியே தலை காட்ட முடியாமல் அளவுக்கு வந்துட்டு இப்போது வெயில் வந்துட்டு அடிச்சிட்ருக்குது. இதனால் வந்துட்டு மக்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு முடங்கியிருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கடும் அவதிக்குள்ளாகியிருக்காங்க மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஆர் தாமரை மங்கை. அவங்க வந்துட்டு சுப்பிரமணிய நகர்லேருந்து இன்றைக்கி அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தாமரை மங்கை. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுருங்க. உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770107 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஸ்மோக்கிங்கை கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் 10 இடங்களில் வெயிலுடைய தாக்கம் சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று சாயங்காலம் நிலவரப்படி அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் வேலூரில் தலா 104 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40.1 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக கரூரில் 103 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39.8 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்னை நுங்கம்பாக்கம், மதுரை, நாமக்கல், பாளையங்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, திருத்தணி ஆகிய இடங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகி இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது வெப்பத்துடைய தாக்கம் ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு தான் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கத்திரி வெயிலுமே முடிஞ்சிருச்சு, ஆனால் இருந்தாலுமே அந்த வெப்பத்துடைய தாக்கம் குறைஞ்ச மாதிரியே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ 10 இடங்களில் வெயில் சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் வெப்பத்துடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்படி இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு உடல் ஓட்டமாகணும், எடை வந்துட்டு அதிகமாகணும் அப்படி மாதிரிலாம் நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூப் இருக்கு இல்லையா, சூப்பு அப்படி இல்லைன்னா கஞ்சிகளில் தண்ணீருக்கு பதிலாக பால் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ஊட்டச்சத்து அதிகமாகும், அதே மாதிரி முழு கொழுப்பு இருக்கக்கூடிய தயிர் அப்புறமா வீட்டில் செஞ்ச வெண்ணெய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ஊட்டச்சத்துமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகும் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க.

ஸோ இது மாதிரியான குழந்தைங்களுக்கான ஹெல்த் டிப்ஸ், அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்கான டாக்டர்ஸ் அட்வைசஸ் மழலை பேச்சுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு ஒளிபரப்பாகக்கூடிய ஷக்கலக குட்டீஸ் நிகழ்ச்சி கேளுங்க ஸ்ரீகர்ணி. அவங்க கூட உங்களுக்காக குழந்தைங்களுக்கான நிறைய ஹெல்த் டிப்ஸ் அப்புறமா குழந்தைங்களோட மழலை பேச்சுகள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் கேளுங்க ஷக்கலக குட்டீஸ் நிகழ்ச்சியை. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான எடுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தலைப்பு என்னென்னா மிதிவண்டி நமக்கு சொல்லித்தரும் வாழ்க்கை பாடம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மிதிவண்டி நமக்கு சொல்லித்தரும் வாழ்க்கை பாடம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம நிலையை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நமக்குற நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்தது உங்களுக்காக ஏர் ஆனந்த் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம சேலத்தில் 30ஆம் தேதி வரைக்குமே தொழிற்கடன் முகாம்கள் வந்துட்டு நடக்கப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் சிறு குறு நடுத்தர நிறுவனத்துக்கு அழைப்புமே விடுக்கப்பட்டிருக்குது.

சேலத்தில் வர 30ஆம் தேதி வரைக்குமே தொழில் கடன் முகாம் நடக்க இருக்குது. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்துடைய சார்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் சேலம் சுவர்ணபுரி லட்சுமி காம்ப்ளெக்ஸ் முதல் தளத்தில் கடந்த 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகியிருக்குது. வர 30ஆம் தேதி வரைக்குமே இது நடக்க இருக்குது. அதில் கடன் வசதி திட்டங்கள், தமிழக அரசு வழங்கக்கூடிய மானியங்கள், புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் பசுமை ஆற்றல் திட்டம் போன்ற சிறப்பு திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் வந்து பெறலாம் அப்படின்னு, தகுதி வாய்ந்த தொழில்களுக்கு தமிழக அரசுடைய 25% முதலீட்டு மானியமாக 1.5 கோடி ரூபாய் வரைக்குமே வழங்கப்பட இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இயங்கி வரக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியை மேம்படுத்துறதுக்காக விரிவாக்கம் செய்கிறதுக்காகவும் நவீன இயந்திரங்கள் நிறுவும் பட்சத்தில் கூடுதலாக 5% வட்டி மானியமும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாமில் சமர்ப்பிக்கக்கூடிய கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு உண்டு அப்படின்னும், இந்த வாய்ப்பை தொழில் முனைவோர் தொழிலதிபர்கள் பயன்படுத்தி தொழில் திட்டங்களோட வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளுடைய மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பற்றின தகவல்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா 9444439386 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதாவது அப்ளை பண்ணுற மாதிரி மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு வந்து ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா விக்னேஸ்வரன் அவங்க வந்து தாத்தாக்காப்பட்டியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விக்னேஸ்வரன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் நாளைக்கு மாதிரி எல்லாமே செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக ஜாருமுருளேன் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்ஆஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் உங்களுக்காக சொல்கிறதுக்காக என்ன விஷயம் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா, இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது தான். இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, மிதிவண்டி நமக்கு சொல்லித்தரும் வாழ்க்கை பாடம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மிதிவண்டி நமக்கு சொல்லித்தரும் வாழ்க்கை பாடம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை இப்போ இருந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு, அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே, அதேமாரி நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
1: எஸ், இன்னைக்கான கேள்விய சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, அதிக பற்கள் கொண்ட விலங்கு எது, அதிக பற்கள் கொண்ட விலங்கு எது அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் நத்தை. எஸ், இந்த நத்தைக்கு வந்துட்டு 25,000 மேற்பட்ட பற்கள் இருக்குதான். இந்த கேள்விக்கான பதில யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ருக்மணி பாட்டி தாதக்காப்பட்டியில இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாதக்காப்பட்டியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ராணி அவங்க தருமபுரி பகுதியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், சித்ராக்கா அன்னூர்ல இருந்தும், மாரிமுத்து, காவியா, தினேஷ், பிரீத்தி இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் கிட்டத்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போபாய் நேர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டேன். எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியா பேசிட்டு விளையாட நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஒரு நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளா, அசத்தலான நாளா, வேற லெவல் நாளா போகணும்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஒரு விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த விளையாட்டு இது வரைக்கும் நீங்க வாகை சுடுவால கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு வித்தியாசமான விளையாட்டு, ரொம்பலாம் திங்க் பண்ண வேணாம், சிம்பிளாக தான் இருக்கும். தமிழ் மாதங்களை வச்சு ஒரு விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இந்த தமிழ் மாதங்கள் மொத்தமாக எத்தனை மாதங்கள் இருக்குது? 12 மாதங்கள் இருக்கா? அந்த 12 மாதங்களை நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து வரிசையாக சொல்லிடுறேன், சரிங்களா? 1வது மாதத்துலேருந்து 12வது மாதம் வரைக்கும் வரிசையாக சொல்லிடுறேன். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, திரும்ப சித்திரை வந்துடும். இப்படி வரிசையாக இருக்குல்ல, இதில் வந்து 1, 2, 3 சொல்லுவேன். அந்த 1வது மாதம் என்ன, 2வது மாதம் என்ன, 3வது மாதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லணும். உதாரணத்துக்கு 1, 4, 6 அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா சித்திரை, ஆடி, புரட்டாசின்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதுதான் நீங்கள் விளையாட்டோட விதிமுறைகள். நம்ம மக்களுக்கு தமிழ் மாதங்கள்லாம் அத்துப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி இப்படி ஒரு விளையாட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த தமிழ் மாதங்கள் விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்கிற என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு அருமையான அன்பான நேயர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா, ஹவ் ஆர் யூ?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் அண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் நாள் உங்களுக்கு?
2: நல்லா ஆரம்பிச்சிருக்கேன்.
1: மழை வந்ததா நேத்து அங்க?
2: நேத்துல நல்ல மழைங்க.
1: அப்படியா?
2: ஆமா.
1: சூப்பர் அண்ணா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இங்க மழை அதிகமா இல்ல, சின்னதா கொஞ்சமா தூரல் வந்து ரொம்ப நேரத்துக்கு தூரலாவே பேஞ்சிட்டு இருந்துச்சு.
2: சரி,
1: சூப்பர் அண்ணா. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
2: மாதங்கள்
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன். இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசமாக எடுத்துகிட்டு வந்திருக்க தமிழ் மாதங்களை வைத்து ஒரு அற்புதமான விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் வாகை சுடுவா நிகழ்ச்சியில். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள். 9787-7010078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-7010078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணும். அதனால் மறக்காமல் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக லெனிக்ஸோட விஜே அண்ணாமலை இவங்களாம் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய நினைவுகளே அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டு அந்த இவங்களே பாட்டை கேட்டு வாங்க.
3: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, டீ கடை, ஸ்னீக் அவுட்ஸ் அண்ட் நைட் ரைட்ஸ். என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் நான் ஊருக்கு போறேன்டா, வர கொஞ்ச நாள் ஆகும்.
2: அப்படியா, சந்தோஷம்டா, நல்லபடியா போயிட்டு வாடா சாமி.
1: ஓ, உனக்கு அவ்வளோ சந்தோஷமா? சரி வா, நீ தானே போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்.
2: இது வேறையா? சரி வா போலாம். டேய், என்னடா வந்ததுலேருந்து மேலேயே பார்த்துட்டு இருக்க, என்ன இருக்கங்க?
1: இல்லை மச்சான், மதுரைக்கு போற பஸ்ஸு 4 மணிக்கு மேலே தான் வரும்னு சொன்னாங்க, அதான் மேலேயே பார்த்துட்டு இருக்கேன்.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். தமிழ் மாதங்களை வச்சு உங்கள்கிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி என்ன தமிழ் மாதங்கள் வருமோ அதை நீங்கள் கரெக்டாக என்கிட்ட சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஏகப்பட்ட பிரைட்டா இருக்கிறோம்.
2: ஏகப்பட்ட பிரைட்டா இருக்கீங்களா?
5: ஆமா,
2: சாயந்தரம் பாருங்க,
5: மத்தியானமே வெயில் மழை வந்தாலும் வந்துடும்.
2: வரட்டும் வரட்டும், நல்ல விஷயம்
5: தான். ஆமா, வரட்டும், பேசிக்கலாம்.
2: என்ன பாட்டி சண்டை கூப்பிடுற மாதிரி பேசுறீங்க?
5: என்னோட சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டீங்க.
2: என்ன அது?
5: நன்றி
2: பாட்டி. சரிங்க பாட்டி, இன்னைக்கு
5: ஒரு ரோஜா பூ ஒண்ணு வரும், ரோஜா பூ ஒரு பாட்டு வரும், அதே நான் கேட்டிருக்கேன். ரோஜா பூவும் மல்லிப்பூ இந்த மாதிரி வரும், ரெண்டு பூ தான் வரும், அதெல்லாம் நிறைய பூ வராது.
2: இப்ப இந்த பூவை நான் கடையில
5: தேடுறேன். வரட்டும் வரட்டும், நான் பேசிக்கிறேன்.
2: சரி பாட்டி, பாட்டி இன்னைக்கு விளையாண்டுருவோமா?
5: விளையாடலாம் விளையாடலாம். இன்னும் யோசனை பண்ணி சொல்ற விளையாட்டு இருந்தாலும் பாக்கல, யோசனை பண்ணலாம்.
2: ஓகே, உங்களுக்கான நம்பர் 3, 4, 5.
5: மார்கழி தை மாசி
2: 1, 3, 4.

0: சித்திரை ஆனி ஆடி.
1: சூப்பர் அருமை பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. தாதகா பட்டியல இருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியா நல்ல உள்ளங்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்காரனுடன் உங்களுக்காக காது குத்து அப்படிங்கிற பாட்டு தான் வந்துகிட்டே இருக்க. பாட்டு கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: உணவுக்கு வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மாதங்கள். உங்கள்கிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதம் இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு 1 அப்படின்னு சொல்கிறேன்னா 1வது மாதம் என்ன தமிழ் மாதத்தெல்லாம் சித்திரை அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு நம்பர் சொல்லுவேன், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான மாதங்களை நீங்கள் மேட்ச் பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
4: நான்
3: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகரனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: தெரியுமா? சித்திரை,
3: சீக்கிரம் சீக்கிரம் டைம் ஆகுது.
4: ஐப்பசி, அப்புறமா

0: சொன்னீங்க.
1: ஆமா
0: பங்குனி.
1: சூப்பர் சூப்பர். அடுத்து 4 6 8.
0: ஆடி, புரட்டாசி, மார்கழி,
1: கார்த்திகை. 4 6 8. ஓகே சூப்பர் சூப்பர். அருமையா இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் அண்ணா.
0: தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் தேவாந்திரி. உங்களுக்கும் சூப்பரா மீட்டம். பை
1: பை அண்ணா. பை. கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியா நல்ல உள்ளங்களே, இன்னைக்கு வாகேசுடவால நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்னா, தமிழ் மாதங்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா ஃபோன் பண்ணுங்கள். 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்கிறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக லோகா பத்மன் ஆபனோட கூலாக இருந்தன்பா அப்படிங்கிற பாட்டு தான். கூலான பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டுவாங்க, தொடர்ந்து நினைந்திருங்கள். 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: ஏய் போடா.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் திவாகருடன் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு கிளைமேட்டாக மாறிட்டு இருக்கு. காலையில் என்னதான் பளிச்சு நடிச்சாலும் இப்போ நல்லா காற்று விசு விசு நடிச்சு இன்னைக்கான நாளே அப்படியே வந்து ஏனோ வானிலை மாறு இதை மாதிரி மாற்றிட்டு இருக்கு. சூப்பரான இந்த ஒரு அற்புதமான காலை பொழுதுல இன்னைக்கு நம்ம தமிழ் மாதங்களை வச்சு ஒரு அருமையான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். கேட்டுட்டு இருக்கீங்க 107.8 சோனா எஃப்எம் திவாகர் என்னுடன் வாகை சுடுவா நிகழ்ச்சியில். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலை செல்வீங்க அன்பு திவாகர் அவர்களே.
1: கலை செல்வி அக்கா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். சூப்பர் அக்கா. அக்கா எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன். நீங்க அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே அற்புதமா இருக்காங்க. ஒரு தமிழ் மாதம் பெயர் சொல்லுவேன், பெயர் சொல்ல மாட்டேன், ஒரு நம்பர் ஒன்னு சொல்லுவேன் சரிங்களா. அந்த நம்பருக்கு ஏத்த மாதிரி எத்தனாவது மாதம் வருது அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு 1, 2, 3 சித்திரை வைகாசி ஆணி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அந்த மாதிரி விளையாடுறோம். சொல்லவா?
2: சரிங்க தீவாகர்.
1: நம்பர் சொல்லவா?
2: ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்.
1: 6, 7, 8
2: பிரட்டாசி ஐப்பசி கார்த்திகை.
1: அடேங்கப்பா சூப்பர் அக்கா. அடுத்து 10, 11, 12
2: தை மாசி பங்குனி.
1: 1, 2, 3
2: சித்திரை வைகாசி ஆணி.
1: சூப்பர் கலை செல்வி அக்கா, அருமையா விளையாடுங்க. நன்றி அக்கா.
2: நானும்
1: கலைசெல்வி அக்காவும் நன்றி மட்டும் பரிமாறிக்கிட்டோம்னா 2 மணி நேரம் கூட பத்தாது. ரொம்ப அருமையா நீங்க கலைசெல்வி அக்கா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம கூட பாருங்க, திரும்ப நன்றி சொல்றேன். மைடியர் மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில். நீங்கள் தமிழ் மாதங்களை வச்சு ஒரு சூப்பரான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக ஒரு சமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்து நம்ம நேயர்கள் கூட ஜாலியாக அந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கரையனோட நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 9:53 தாண்டி 54 பக்கமாக போயிட்டுருக்குது. இது ஒரு சூப்பரான காலை பொழுதில் நம்ம ஊரில் கிளைமேட்டும் மாறிக்கிட்டு இருக்குது, நல்லா காத்தடியுது, மழை ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒரு மந்த் தெரியல, உங்கள் ஊரில் மழை வந்துச்சுனா கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள், நான் அப்படியே ரேடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த தமிழ் மாதங்கள் விளையாட்டை விளையாடுறதுக்காக அன்பான நேர் ஒருத்தர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். எல்லாருமே சூப்பரா இருக்கும் பாஸ்கரனா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாண்ணா, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. சரிங்க பாஸ்கரனா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: தமிழ் மாதங்கள்.

0: விளையாடுவோமா?
1: ஓகே, 4, 5, 6 அட்டே சூப்பர்ண்ணா. 9, 10, 11
0: தை மாசம்.
1: 12, 5, 1
0: பங்குனி ஆவணி சித்திரை.
1: அண்ணா சூப்பர் அண்ணா, எப்படி கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுறீங்க. நான் அருமையா விளையாண்டீங்க, நன்றி அண்ணா.
0: நன்றி,
1: சூப்பர். வா டால்மிய காலனிலேருந்து நம்ம பாஸ்கர் அண்ணா அற்புதமாக விளையாண்டாரு, ரொம்ப அற்புதமாக விளாண்டீங்க, நன்றி சொல்லலாம், அற்புதமாக விளாண்டீங்க. இதே போலவே நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க மைடியர் மக்களே, 9787-7007-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அச்சுவோட 1 ரூபாய் அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியோட அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்தாச்சு. முதல் ஒரு மணி நேரத்தில் யாராவது விளையாட முடியலை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கவலையே பண்ணாதீங்க, அடுத்த ஒரு மணி நேரமும் உங்களோட தான் ஜாலியாக பேசிட்டு விளையாட போகிறேன். உடனே ஃபோன் பண்ணுங்கள் 9787-70107 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட தமிழ் மாதங்கள் அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். வணக்கம் சதீசனா, எப்படி இருக்கீங்க?
2: நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி எனர்ஜியா ஆக்டிவா சோனா எஃப்எம் கூட எப்பயுமே இணைந்தே பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் கனெக்ட்லயே தான் இருப்போம்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. சரிங்க சதீஷ் அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: அதான் மாதங்கள், நீங்க வந்து நம்பர் சொல்லுங்க, அது என்ன மாதம் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணும்.
1: அதேதான் விளையாண்டுருவோமா?
2: விளையாண்டுருவோம்.
1: 1, 2, 3 தமிழ் மாதம்.
2: தமிழ் மாதம் 1, 2, 3 கண்டிப்பா சொல்லுங்களா?
1: ஆமா.
2: சித்திரை, வைகாசி, ஆனி.
1: அண்ணா சூப்பர் அண்ணா. அடுத்து 4, 5, 6
2: 4, 5, 6 நம்ம டாக்டர், நம்ம குழந்தைங்க எல்லாம் பாருங்க, பரமத்தியூர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். என்னோட தம்பி பொண்ணு லட்சணாஸ்ரீ.
1: ஓகே,
2: ஹலோ சொல்லுவாங்க எல்லாமே. சோனா எஃப்எம் இல்ல போன் இருக்கு பேசுறாங்க, ஒரே நிமிஷம் இல்ல இல்ல பேசு.
1: ஹலோ, ஹலோ
2: ஹலோ ஹலோ
1: அண்ணா, பாப்பா பேசினாங்கண்ணா, ஹலோ மட்டும் சொன்னாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணா. சூப்பர், அருமையாக பேசினாங்க. ஹலோவுக்கு மேலே வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம், சோனா எஃப்எம் தான் சொல்லியிருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். சூப்பராக விளையாண்டிங்க சதீசனா, ரொம்ப நன்றி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மேடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேன் உடனே இப்போ உங்களுக்காக நரேஷ்குமாரோட அழகான கிரிக்கி அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. பாடிக்கிட்டு வாங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: ஏ சாரா, கருப்பூர்ல June 1st புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க தெரியுமா?
3: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
2: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

0: விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
0: சோனா FM 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் என்னுடன் சூப்பரான ஒரு தமிழ் மாதத்தை வச்சு ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு தமிழ் மாதம் நம்பர் சொல்லுவேன், அந்த நம்பரில் என்ன தமிழ் மாதம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: ராஜேஷ் கண்ணா, எப்பயும் போல உங்களே மாதிரியே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கண்ணா.
2: பன்னெண்டு
0: கடைசி மூணு மாசம்
2: இருங்க இருங்க இருங்க, ஒண்ணு இல்ல, அது இது என்னது, மார்கழி தை மாசி.
0: ஆமா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க, 9, 10, 11 சொல்லிட்டீங்க.
2: ஆமா ஆமா, சாரி சாரி,
0: பரவாயில்ல பரவாயில்லண்ணா. தை மாசி பங்குனி,
2: தை மாசி பங்குனிங்களா?
0: ஆமா ஆமாண்ணா,
2: இது 10, 11, 12.
0: ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, வாத்தொலி வாத்தொலிங்கிற பாடல். பாட்டை கேட்டு அப்படியே சோனா FM நம்பர் கால் பண்ணி இது வாக்கரை என் கூட ஜாலியாக விளையாடுங்க. இப்ப உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு வாங்க மக்களே.

0: உங்க பையன் வீட்டுல எல்லாருக்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்போ விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயக மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான விளையாட்டு, தமிழ் மாதங்களை வச்சு நம்ம ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த தமிழ் மாதங்கள் விளையாட்டை விளையாடுறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் தம்பி. தம்பி நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் கஸ்தூரி. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நம்ம மாதங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம்னா
3: உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்லுவேனா. இப்போ ஒன்று அப்படின்னு சொன்னால் தமிழ் மாதத்தோட முதல் மாதத்தை சொல்லணும், ரெண்டு அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது மாதத்தை சொல்லணும். அதுதான் நான் விளையாண்டுட்டு இருக்கேன்.
4: விளையாண்டுருவோமா?
3: ஓகேண்ணா. ஒன்று, ரெண்டு, மூணு.
4: சித்திரை, வைகாசி, ஆனி.
3: சூப்பர் அண்ணா. அஞ்சு, ஆறு, ஏழு.
4: ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி.
3: ஓகே. பத்து, ஒன்பது, எட்டு. திருப்பூர்ல இருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி அற்புதமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. எப்படி கேட்டாலும் கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக விளையாண்டிங்க கஸ்தூரியனா. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சொல்வார் நிகழ்ச்சியில். நீங்களும் இந்த தமிழ் மாதங்கள் விளையாட்டை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்குறேன். கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குறவங்க கிட்ட பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம தமிழ் மாதங்கள் விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை எப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுகோடி நம்ம ராஜேஸ்வரி பேசுறேன்.
6: எல்லாருமே சூப்பரா இருக்கும் ராஜேஸ்வரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நாங்களும் நலமா இருக்கோம்.
6: சூப்பர் அக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
7: தெரியுமா? நம்பர் சொன்னா என்ன மாதம் சொல்லுங்களா?
6: ஆமாக்கா.
7: சொல்லுங்க.
6: ஓகே, உங்களுக்கான நம்பர் 1, 2, 3.
7: சித்திரை வைகாசி ஆனி.
6: 6, 7, 8.
7: 6, 7, 8. போட்டா சாய்த்து காத்தியா?
6: ஆமாக்கா, கரெக்டுக்கா. அடுத்து 3, 4, 5.
7: 3, 4, 5.
6: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா இல்ல. நன்றி அக்கா.
7: நன்றி.
6: தருமபுரி மாவட்டத்துல இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைனியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் எப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. இன்றைக்கி வந்து என்ன விளையாட்டு விளையாண்டதுனா தமிழ் மாதங்களை வச்சு ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு விளையாட்டு விளையாண்டோம். நிறைய நேயர்கள் உற்சாகமாக கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி யாராவது விளையாடணும்னு நினச்சி அச்சோ அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு எனக்கு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணிக்கு டான் வந்துடும் வந்து வாக்கர் வாகை சுடுவாள் உங்களோட விளையாடுறதுக்காக. இன்றைக்கி விளையாட முடியலனாலும் நாளைக்கு 9787707 அப்படிங்கிற இந்த நம்பர் கால் பண்ணி என் கூட ஜாலியாக விளாடலாம். இதோட நான் கிளம்புற மக்களே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாகை சுடுவா நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்புகிறோம். அதனால் கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பை பை.

வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு பல மரங்கள் இருக்குங்க. 2016 நேர்ந்த கடும் வறட்சியால பல வகை மாமரங்கள் வேறு சில மரங்கள் காஞ்சு போயிடுச்சு. வீட்டோட பின்னாடி மாம்பழத்தை தின்னதுக்கு அப்புறமா வீசின விதையில இருந்து தானா முளைச்ச செடி இப்ப வளர்ந்து மரம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன், அந்த மரம் நல்லாவே காய்க்க தொடங்கி இருக்கு. அதுல சிவப்பு நிற தையல்கார எறும்புகள் ரொம்பவே அதிகமா குடியேறி இருக்கு. நம்மளா கூட பாத்துருப்போம் முயிரி எறும்பு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இலைகளை சேர்த்து கூடு போல அமைச்சு நீண்ட நாட்களா மாமரத்துல தங்கி இருக்கும். அது அங்கேயே இருக்கிறதுனால மாம்பழங்களை திங்கிறதுக்கு அணில்களோ பிற பறவைகளோ பெரும்பாலும் வரதுல, அதனால நாங்க நல்ல பழங்களை பெற முடியுதுன்னு சொல்றாங்க. ஆனா மரங்கொத்திக்கும் எறும்புகளுக்கும் உண்டான தொடர்பு வியப்புல ஆழ்த்துதுன்னா பாத்துக்கோங்களேன். எறும்புகள் அது சாப்பிட்டாலுமே எறும்புகள் அதோட இணக்கமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்ல படிச்சேன்னு டாக்டர் வந்து சொல்றாங்க. இது ரூஃபோஸ் உட்பெக்கர் வகை மரக்கொத்திக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. 8 வகையான வாழை மரங்களை எங்களோட காட்டுல நட்டிருக்கோம். ஒவ்வொரு வகையிலயும் ஒன்னு அல்லது ரெண்டு மட்டுமே இருக்குங்க. இப்ப வாழை மரங்களுக்கு புது வகையான நோய் தாக்கம் அதிகமாயிடுச்சு. புதுசா வந்த வண்டுகள் வாழையின் தண்டுகளை துளைச்சிடுச்சுன்னா பாருங்களேன், அதனால குலை தள்ளிய வாழை மரங்கள் முறிஞ்சி போயிடுச்சு. நான் வாழை மரங்களை பார்க்க போனப்ப அங்க ஆய்வு செஞ்சிட்டு இருந்தப்ப மரங்கொத்தி என்ன கண்டு அஞ்சி அங்க இருந்த உயரமான மரத்துல தாவி போயிடுச்சு. மரங்களுக்கு அது மருத்துவம் செஞ்சிட்டு இருந்தது தெரியாம நான் அங்க இடையில நுழைஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வருத்தப்பட்டேன். நான் அங்க இருந்து கொஞ்சமா தள்ளி தொலைவுல போனதுக்கு அப்புறமா அதுவும் கீழே இறங்கி வந்துருச்சு. நிறைய பூச்சிகளை பிடிச்சிருக்க மாட்டேங்குது, அடிக்கடி அங்கேயேதான் சுத்திட்டு இருக்கோம். வீட்டை சுத்தியிலுமே முயிர் எறும்புகளோட நடமாட்டம் மிக அதிகமா இருக்கு. நைட்ல தூங்குறப்ப அதனால ரொம்ப தொல்லை இருந்துச்சு. இப்ப அதுல இருந்து தப்ப எங்களுக்கு ஒரு வகை சிலந்தி உதவியா இருக்கு. அது சில மாதங்களா இங்க குடியேறி இருக்கு. அதனுடைய பெயர் வந்து கூடார சிலந்தி. அது புது வகையா இருந்ததுனால சிலந்தி வலைய நாங்க அப்படியே விட்டு வச்சிருக்கோம். முயிரி எறும்புகள் சிலந்தி வலைய தாண்டிதான் வீட்டுக்குள்ளார வர முடியும். வந்தா வலையில மாட்டிக்கும், அதனால அது இப்ப வந்து வீட்டுக்குள்ள வரதில்ல. வீட்டுக்கு வர்றவங்க இது என்ன இப்படி கொஞ்சம் கூட சுத்த பத்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதனால அது இருக்கிறதுனால எங்களுக்கும் சில உயிர்களுக்கும் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளக்கமா சொல்றாங்க. என்னங்க மரங்களின் மருத்துவர் சொன்ன விஷயங்களை நம்ம எல்லாமே வந்து கேட்டிருப்போம். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல அவங்க பார்த்திருப்பாங்க. நாங்க கூட ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மரங்கள்ல அந்த முயிர் எறும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இலையோட இலையா வந்து சேர்த்து அப்படியே ஒரு கூடு மாதிரி கட்டிடும். அந்த இலையெல்லாம் அப்படியே ஒரு கூடு மாதிரியே இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
3: இல்லையே, என்ன விஷயம்?
2: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
3: என்ன சொல்ற, அப்படியா?
2: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
3: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
2: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
3: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
2: அது எப்படி உனக்கு தெரியும்?
3: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
2: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
0: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்?
2: மச்சான், நான் ஊருக்கு போறேன்டா, வர கொஞ்ச நாள் ஆகும்.
4: அப்படியா, சந்தோஷம்டா, நல்லபடியா போயிட்டு வாடா சாமி.
2: ஓ, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சரி வா, நீ தானே போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்.
4: இது வேறையா? சரி வா போலாம். டேய், என்னடா வந்ததுல இருந்து மேலேயே பாத்துட்டு இருக்க, என்ன இருக்கங்க?
2: இல்ல மச்சான், மதுரைக்கு போற பஸ் 4 மணிக்கு மேலதான் வரும்னு சொன்னாங்க, அதான் மேலேயே பாத்துட்டு இருக்கேன்.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் கிராமத்துல இருந்து செந்தில்குமார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மீன்களுக்கு ஏதாவது நோய் தாக்கிருச்சு அப்படின்னா அது வந்து இரை எடுக்காது, சரி, அதுக்கான காரணம் என்னவாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: இப்போ கலவு போகிறதுக்கு வாய்ப்பை நம்மளே உருவாக்குறப்பில் இருக்கும், அதனால் அதை நாங்கள் அதை நிப்பாட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, கள்ளப்பண்ணாக்கு தோட்டம் கை கட்டுறதுனால கீழாலே வந்து எப்படின்னா பேக்கில் வந்து மிஸ் வலையில் வலை தச்சு ஒரு 50 கிலோ பேக் போகிற அளவுக்கு அதில் வலையில் கொட்டி

0: அதெல்லாம் கட்டி கட்டி விட்றோம். 100 கிராம் சைஸுக்கு மேலே உள்ள குளத்துக்கு, இந்த சின்ன சைஸ் குஞ்சு வச்சதுக்கு தெளிச்சு தான் விட்றோம். இந்த பெரிய மீனுக்குள்ள குளத்துக்கும் அதே போல் பேக் நெட்டில் வலையில் அதை வலையில் கட்டி ஹோல்ஸ் கீழே ஹோல்ஸ் போட்டு அது வழியே ஒரு 4 இடத்துல வச்சோன்னா அது கரெக்டாக ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி ரேஞ்சில் வச்சுருவோம். டெய்லி ஒரு 6 மணிக்கு வச்சோம்னா ஒரு 10 மணி 11-10 மணிக்கெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணிடும், கீழே இன்னும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். தீவன இறம் இடத்துல நோய் தாக்கம் இருந்தால் அந்த தீவன பையில் உள்ளதாக தொடாது. இப்போ நான் இப்போ நோய் தாக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபீட்டில் வந்து தீவனம் எடுக்காது. அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நோயில் ஏதோ மீனில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வீசுவில் போட்டால் அதில் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக. இல்லை யாராவது வந்து அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருந்தால் அது 1-2 நாளில் தெரிஞ்சிடும். அது நோய் தாக்க தன்மை இருந்தால் மீனோட இறம் எடுக்கிறது குறையும். அதை வச்சு நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பார்க்கும்போது மீன் சாவு வந்துடும். இந்த சாவு வரும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். இதுக்கு மெயினான காரணம் என்னன்னா பார்சல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மீன் வளர்ப்பில் பொறுத்தளவு மேலோட்டமாக உள்ள வலையை போட்டு பெருசாக பிடிச்சி நம்ம சேல்ஸ் சந்தைப்படுத்துதல் மூலியமாக மீனோட வளர்ச்சியத்தையும் அதை அடுத்த மீன் அடுத்த ரகம் அதையும் நல்லா வளர்க்கலாம். இந்த பெரிய மீனையும் நம்ம சந்தைப்படுத்துதல் போது நல்லா இருக்கும். ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் மூலியமாக FMD இப்போ சொந்த குளம் வச்சிருக்கிற நீங்கள் என்ன FMD நம்பர் ஆகணும். மெயினான பிரச்சனை FMD நம்பர் ஆகணும். அதில் பார்த்தீங்கன்னா புது குளங்கள் வெட்டலாம். புது குளம் வெட்டுறதுக்கு ஸ்கீம் இருக்குது. மீன் குஞ்சு வளர்க்குறதுக்கு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் கவர்மெண்ட் மூலியமாக இங்கே நம்ம FMD பிரதமர் ஸ்கீம் மூலியமாக கிடைக்கிது. FMD PM கிசான் மூலியமாக கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அது ஒரு சிஸ்டம் இருக்குது. அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன் சந்தைப்படுத்துதல்னு பார்க்கும்போது இப்போ நாங்கள் லோக்கல்லே வாங்கி கொடுத்துருக்கோம். 3 கால் ஆட்டோ அது கிடைக்கிது. மானியம் 40% மானியம் இருக்குது. இதில் BC SC BCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% SC 60% கொடுக்குறாங்க. மகளிருக்கு அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல தான். பெண்களுக்கு 60, ஜென்ஸுக்கு 40 இப்படி கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 கால் ஆட்டோ அந்த சேர் ஆட்டோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப சொந்த குளங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இப்ப வந்து மீன் யாராவது வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து உபயோகமா இருக்குங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாளான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: அதாவது இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோபிநாத் சார் தான். ஏன்னா அவர் வந்து நீ உனக்கு பிடிச்ச தொழிலை செய், உனக்கு மன திருப்தியான தொழிலை செய், அதுதான் வாழ்வியல், அதுதான் உனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி நான் ஏன்னா நான் காலேஜ் முடித்தேன்னு கொஞ்சம் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அடிக்கடிக்கு தோணிட்டே இருக்கு, எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்ம விவசாயம் தான் பார்க்கணும், அதில் நல்ல அதாவது விவசாயம் பார்த்தாலும் நம்ம ஒரு நல்ல வளர்ந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல மதிப்பு கூட்டாக மாற்றி ஒரு முன்னோதாரணமாக இருக்கணும், பண அளவுலையும் உயர்ந்து அந்த மாதிரி அப்படி இருந்தால் தான் நம்மளை ஒரு பின்னாடி வர சந்ததியருக்கு நம்ம பயப்படாத ஒரு முன்மாதிரியான ஒரு வச்சுப்பாங்க நம்மளையே. இல்லை இவன் வந்தான் பண்ணால் பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்ற போது நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நான் அவர் சொன்ன வார்த்தையை உள்வாங்கி அதுபடி தான் நான் இயங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அதுதான் முக்கியமாக என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீச் பண்ணுறதுக்காக தான், இந்த கலருக்காக இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி நம்ம ஒரு கரும்பு சாறு ஜூஸ் கடையில் பிழிஞ்சு எடுக்கிறாங்களோ அதை அப்படியே காய்ச்சி எடுத்து ஊற்றுனா வரும், இதுதான் நேச்சுரலான சர்க்கரை. இதுக்காக நம்ம வந்து எனக்கு கலர் கிடைக்கணும், எனக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் வரணும், இன்னொரு டேஸ்ட் வரணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. மண்ணோட தரம், சுவை, அந்த தண்ணியோட இது அவ்வளோதான். அது நேச்சுரலாக செய்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஒரு கரும்பு எப்படி இதிலேருந்து பண்ணுறாங்க, அதாவது மேடம் மற்ற கிராப் மாதிரி இது வந்து ஈஸியாக ஒரு 3-4 மாதம்லாம் வரவே வராது. ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து ஒரு 11 மாதம் 10 மாதம் குறையாது, மேக்ஸிமம் நாங்கள் வெட்டுறதெல்லாம் 12 மாதம் தான். ஏன்னா எந்த அளவுக்கு கரும்பு விளைச்சல் கிடைக்குதோ அந்த அளவுக்கு சர்க்கரையோட தரம் வந்து இனிப்பு, அந்த எசன்ஸ் ரொம்ப திக்காகும். இனிப்பு தன்மை அதிகமாகி திக்காகும் போது தான் நமக்கு சர்க்கரையோட ஈல்டும் சுவையும் நல்லாயிருக்கும். ஏன்னா இளங்கரும்பில் அந்த கோந்து டேஸ்ட் வராது. அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கரும்பு வந்து ரொம்ப கடினமான உழைப்பில் வர்றது தான், வருஷ கணக்கில் வெயிட் பண்ணணும். விவசாயம் பண்ணாலும் உடனே அதை பார்க்க முடியாது, வருஷத்துக்கு ஒரு டைம்ன்ற மாதிரி ஆகிடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆள் பிரச்சனைனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுது. அதை தாண்டி பண்ணுறவங்களுக்கு நம்ம இது கரும்பை கரெக்டாக எடுத்து, ஏன்னா மற்ற பொருளாக இருந்தால் கொண்டு போய் சந்தைப்படுத்திடலாம் ஈஸியாக, பட் இதை வந்து அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா கரும்பு காட்டிலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வரதெல்லாம் ஒரு பெரிய டீம் வேணும். அதை எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு 2 நாளில் வந்து கரும்பை மறுபடியும் ஜூஸாக மாற்றி வெள்ளமாக மாற்றி ஆகணும்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப கரும்பு விவசாயத்துல உடனே வருமானம் பார்க்க முடியாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வந்து நம்ம கரண வைக்கிறோம் அப்படின்னா 1 வருஷம் கழிச்சுதான் நம்மளுக்கு வந்து மகசூல் கிடைக்கும், அப்பதான் நம்ம வந்து வருமானம் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் கண்ணன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயிகளுக்கு எளிய வகையில குறைஞ்ச செலவுல நானோ தொழில்நுட்பத்தை எந்த மாதிரி பயன்பாட்டுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஆக இந்த மாதிரியான நானோவில் வந்து பயன்பாடுகள் இருக்கு. இது போக நம்ம இன்னும் வந்து சில வகையான ஆராய்ச்சிகளை வந்து நம்ம செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இதன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு எளிய வகையில குறைந்த செலவுல வந்து நம்ம வந்து பயன்படுறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாம நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம கோயம்புத்தூர்ல வந்து வடவள்ளி நம்ம மருதமலை போற ரோட்ல இருக்கு. விருப்பப்படும் விவசாயிகள் வந்து நம்ம நானோ தொழில்நுட்ப துறையை வந்து பாருங்க. இது போக உங்களுக்கு பல்வேறு வகையான பழங்களை வந்து பாதுகாக்கிற முறையா இருக்கட்டும், அப்புறம் வந்து பொருள்களை சேகரித்து வைக்கிற முறையா இருக்கட்டும், அதே இல்லாம இப்ப நானோ யூரியா அப்படின்னு ஒண்ணு வந்திருக்குது. நம்ம நம்மளுடைய பிரதமர் ஐயாவே வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அடிமட்டம் போட்டுட்டு மேல்மட்டத்தை வந்து 45 கிலோ நீங்க போறதை தடுத்து வெறும் 1.5 லிட்டர் நானோ யூரியா நீங்க மேல் தெளிப்பு மூலமா தெளிச்சாலே நம்ம வந்து அந்த 45 கிலோ வீடு கட்ட முடியும். அது மூலமா இந்த 45 கிலோவுக்கு நம்ம போடுற அந்த காசினுடைய அளவையை நம்ம குறைக்கலாம், நம்ம மிச்சப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அது போக நீங்க இங்க வந்தீங்கன்னா நானோ உரங்கள் தவிர்த்து, நானோ பூச்சிக்கொல்லிகள் தவிர்த்து, அதே மாதிரி உங்களை பழங்களை பாதுகாக்கும் முறைகள் தவிர்த்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இனி வரும் காலங்களில் நாம வந்து தொழில்நுட்பம் கலந்த விவசாயத்தை செய்ய வேண்டும். அதற்காக நிறைய வழிமுறை வந்துகிட்டு இருக்கு என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த நானோ தொழில்நுட்பம் அப்படின்றது விவசாயத்துல எந்த அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது மிக முக்கியமானது. நம்ம எப்பவுமே எந்த ஒரு டெக்னாலஜி வந்து மேலே நாடுதான் வந்து காப்பி அடிப்போம். இதே அறுவை சிகிச்சை உடனே அமெரிக்காவை காப்பி அடிப்போம், இல்லையா ரஷ்யாவை காப்பி அடிப்போம், இல்லையா யூகே லண்டனை காப்பி அடிப்போம். ஆனா இந்த நானோ தொழில்நுட்பம் முக்கியமா மெடிசன்ல இல்ல, நானோ தொழில்நுட்பம் விவசாயத்துல அப்படின்றதுல நாம மற்ற மேலை நாடுகளுக்கு இணையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் என்பது என்ற கருத்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நம்மளுக்கும் சைனாவுக்கும் நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கு இஸ்ரேலுக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தி நம்ம போயிட்டு இருக்கிற அந்த பாதையானது அவர்களுக்கு இணையான பாதை. ஆகையால இனி வரும் காலங்களில் விவசாயிகள் தொழில்நுட்பம் சார்ந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்பதை மிக அன்புடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நானோ தொழில்நுட்பம் விவசாயத்துல மற்ற நாடுகளை காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இணையாதான் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: புயல்லையும் பூத்து குலுங்க கூடிய பூவரசு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுனா உங்க பத்மாவதிங்க. என்னங்க புதுசா ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பூக்களோட அரசனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பூவரசு மரத்துக்கு பூப்பருத்தி, புவிராசன், கல்லால், அர்த்தநாரி, ஈஸ்வரம், பம்பரக்காய், பூலம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் தமிழ்ல இருந்தாலுமே பூவரசு அப்படின்றது மிக பொருத்தமான பெயர்னு சொல்லலாம். ஏன்னா இது மத்த பூக்களை காட்டிலும் ரொம்பவே அழகானது. இந்த மரத்தோட இலை வந்து அரச மரத்தோட இலைய போலவும், இளம் மலர் மஞ்சள் நிறத்திலையும், முதிர்ந்த மலர் சிவப்பு நிறத்திலையும் இருக்கும். பூவரசு மரம் மால்வேசி குடும்பத்தை சேர்ந்தது. இதனுடைய அறிவியல் பெயர் தெஸ்பீசியா பாப்புல்னியா, ஆங்கில பெயர் போர்டினியாட்ரி இந்தியன் டூலிப். விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லும் போது அந்த காலத்துல கிராமத்து சின்ன குழந்தைங்களாம் பூவரசு மரத்தோட பசுமையான இலைய பறிச்சு அதனுடைய நுனி பகுதிய கொஞ்சமா நீக்கிட்டு இலைய நல்லா சுருட்டி மேற்பகுதிய கொஞ்சமா கையால அழுத்தி விட்டாங்க அப்படின்னா பீப்பி போல தயாராயிடும். அதுக்கப்புறமா வீடு வீதிகள்ல ஒரே பீப்பி சத்தம் தாங்க. பூவரச இலையில பீப்பி செஞ்சு ஊதி இருக்காங்க அப்படின்ற திரைப்பட பாடல் வரிகளே இதுக்கு சாட்சின்னு சொல்லலாம். பூவரசம் பீப்பி அப்படின்னு ஒரு படமே வந்திருக்கு. இந்த மரத்தோட மொட்டு பாக்குறதுக்கு பம்பரம் போல இருக்கும். இத சின்ன குழந்தைங்க எல்லாருமே பம்பரமா சுத்தி விட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தொலைக்காட்சி பெட்டி கைபேசியோட வருகையால இது போன்ற விளையாட்டுகளை இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அத்தி பூத்தார் போல சில குழந்தைகள் வந்து இன்னுமே பூவரசு பீப்பி ஊதிட்டு தான் இருக்காங்க. இது மட்டுமா, குழந்தைகள் முதல் முதலா நடைப்பழக முச்சக்கர நடைவண்டி பூவரசு மரத்துல செய்யப்பட்டிருக்கு. சரி, விவசாயத்துல இதனுடைய பங்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த மரத்துல வேர்கள் அதிகப்படியான நீரை சேமிக்கிறதுனால இதனுடைய வேரை சுத்திலும் மண்புழுக்கள் அதிகமா வளரும். நம்ம முன்னோர்கள் மாடுகள் பூட்டி கவலை மூலமா நீர் இறைச்சி விவசாயம் செஞ்சாங்க. இந்த மரம் உயிர் வேலியாகவும் ஆடுகளுக்கு தீவனமாகவும் பயன்படுது. பருத்தி பயிர் செய்யறப்ப பருத்தி அழிக்கக்கூடிய பூச்சிகளை தன் வசம் கவர்ந்து பருத்திய நோயிலிருந்து பாதுகாக்குது. மரு

தத்துவத்துல பூவரசு அப்படின்னு சொல்லும் போது பூவரசு மரம் ஒரு காயக்கல்ப மரம்னு சொல்லலாம். பூவரசு மரத்துல காய்களை கற்களின் மேல உரசணும் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய மஞ்சள் நிறப்பால தேமலின் மீது தடவி வந்தோம் அப்படின்னா நாளடவுல தேமல் வந்து குறையும். படர்தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோயும் குணமாகும். கை கால் மூட்டுல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குணப்படுத்தவும் இந்த மஞ்சள் நிற பால் பயன்படுது. பூவரசு இருக்க பொண்ணுக்கு அழுவானேன் அப்படின்னு பெரியவங்க அந்த காலத்துல பழமொழி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பூவரசு மரக்கட்டை சீக்கிரமாவே நீரினால பாதிக்கப்படுறதில்ல. அதனால வண்டி சக்கரம், பெட்டி, படகு போன்ற பல பொருட்களை செய்ய பயன்படுது. பூவரசு மரத்தோட நார் கயிறா பயன்படுது. இதனுடைய பட்டையிலிருந்து இயற்கை சிவப்பு சாயம் தயாரிக்கலாம். வீடுகள், பூங்காக்கள், நெடுஞ்சாலையில இத அதிக அளவுல வளர்க்கப்படுது. இயல்பாவே இந்த மரம் கடற்கரையோரம் அதிக அளவுல வளரும். அதனால இந்த மரங்கள் புயல் காலத்துல காற்றின் வேகத்தை குறைக்கும் இயற்கை அரணா செயல்படுது. இதெல்லாம் தாண்டி மார்கழி மாதத்துல வாசல்ல கோலம் போடுறப்ப நடுவுல மாட்டு சாணம் வைப்பாங்க. அதுக்கு மேல இந்த பூசணி பூ அல்லது பூவரசு பூ வச்சியும் போகி அன்னைக்கு ஈவினிங் சமயம் பாத்தீங்க அப்படின்னா மாலையில விவசாய நிலத்துல படையல் போடுறதுக்கும் மறுநாள் பொங்கல் பண்டிகையப்ப புதிய துடுப்பு செய்யறதுக்கும் பூவரசு மரக்கட்டைய பயன்படுத்தி இருக்காங்க. பூவரசு மரம் சில கோயில்கள்ல தலவிருச்சமா இருக்கு. எடுத்துக்காட்டா மதுரை அருள்மிகு சடச்சி அம்மன் கோயில் இந்த மரத்தின் இலைகள்ல வச்சு செய்யக்கூடிய கொழுக்கட்டை சுவையாவும் வாசனையாவும் இருக்கும். என்னங்க புயல்லையும் பூத்து குலுங்க கூடிய பூவரசு பத்தி நம்ம தெரிஞ்சுகிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, பொதுவா ஒரு துறையில ஒரு வருடம் ரெண்டு வருடம் இருக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா இங்க ஒருத்தர் 42 வருஷமா

0: 42 வருஷமா தொடர்ந்து இந்த பிரிண்டிங் பிசினஸ் பண்றதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, எதனால இவ்வளவு தூரம் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுக்குறீங்களா?
1: என் பேர் ஜெய்கணேஷ். வாழைப்பள்ளம் விநாயகப்பன் ட்ரெஸ் வச்சுருக்கோம். ஒரு 42 வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கேன். நம்மளது பிரிண்டிங் ஒர்க்கு, பத்திரிக்கை, நோட்டீஸ் பில் புக் இந்த மாதிரி பேப்பர் பிரிண்டிங் ஐட்டம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம்.
0: கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், 42 வருஷம் எப்படி இதை தொடர்ந்து நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றது. அடுத்தது வந்து இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல உங்களோட ஜெனரேஷன் மூலமா இது கிடைக்கப்பட்டதா சார்?
1: இல்ல, ஃபர்ஸ்ட் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் அதை வந்து கண்டினியூ இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
0: சூப்பர் சார். அதாவது அப்பாவோட தொழில் அப்படியே உங்ககிட்ட வந்துருச்சு, அதை நீங்க இப்ப சக்சஸா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது நீங்க ரொம்பவே பிடிச்சிதான் இந்த துறைக்கு வந்தீங்களா சார்?
1: இல்லை, படித்தது மெக்கானிக்கல் லைனு, அப்புறம் இது வந்து அப்புறம் கண்டினியூ பண்ணதுதான் இதுக்கு வந்தாச்சு.
0: ஓகே ஓகே சார். படித்தது ஒரு விஷயமா இருந்தாலுமே அப்பாவோட தொழிலை விடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத நல்லாவே புரியுது சார். சார், அடுத்து வந்து என்ன மாதிரியான பிரிண்டிங் டிசைன்ஸ்லாம் நீங்கள் அடித்து கொடுத்துட்ருக்கீங்க?
1: இல்லை, இப்போ இன்விடேஷன் டோட்டலாக இன்விடேஷன் ரெடிமேட் கார்ட்ஸு, மல்டி கலரு, மற்றபடி பில் புக்கு, லெட்டர் பேடு, விசிட்டிங் கார்டு, அதாவது பேப்பர் மெட்டீரியல் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கு.
0: சூப்பர் சார். எல்லா வகையான விஷயங்களையுமே நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அடுத்து வந்து எந்தெந்த ஊருக்குலாம் நீங்க இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்?
1: இங்கே வாழப்பாடி சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் இப்போ சேலம் வந்து கூட ஒர்க் இருக்க வரும். நமக்கு கனெக்டிவிட்டி எங்கே கனெக்ட் ஆகுதோ எல்லாமே பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னும் வெளியிருந்து கூட போகும். அப்புறம் வாழப்பாடி சுற்றுலா ஃபுல்லாக போயிட்டுருக்கு.
0: ஓகே ஓகே சார். எந்த இடத்துலேருந்து உங்ககிட்ட பிரிண்டிங் கேட்டாலுமே நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜெய்கணேஷ் அவர்கள் எப்படி அவங்களோட பிரிண்டிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: வணக்கம், நான் ராஜீவ், டால்மியா போர்டில் இருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
0: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க?

0: இங்க நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜெய் கணேஷ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி இந்த பிரிண்டிங் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, இப்போ மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, இப்ப இருக்க டெக்னாலஜி, இதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்ச பிசினஸ் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். ஆரம்பத்துல நீங்க தொழில் செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், இப்ப வந்து வேற மாதிரி இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கும், அதுக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் பாக்குறீங்க?
3: ஸ்டார்டிங்கில் டெலில் மிஷின் போயிட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆஃப்செட் பிரிண்டிங் வந்து இப்போ கலர் பிரிண்டரும் போயிட்டுருக்கு.
1: சூப்பர் சார். ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்களை வச்சு ஆரம்பித்தாலும் இப்போ இருக்க டெக்னாலஜி வைஸ் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா மக்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா மக்களுக்காக தான் நம்ம இந்த

0: விஷயங்கள் எல்லாம் பண்றோம். அப்படி இருக்கும் போது உங்களோட பிரிண்டிங் பிசினஸ்ல மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு?
1: அது நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளது 42 வருஷமா இருக்குங்கிறதுனால அது ஒண்ணு. இன்னும் ஒரு கிழமையிட்டா போயிட்டுருக்கேன், நல்லா பண்ணிகிட்ருக்கேன், நல்லா போயிட்டுருக்கேன்.
0: சூப்பர் சார், மக்களோட ஆதரவு உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த துறையில் இருக்கிறதுனால அதை நம்பி தான் வராங்க அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், நீங்கள் வந்து 42 வருடமாக இந்த பிரிண்டர் துறையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒரே ஒரு கடை மட்டும்தானா உங்களுக்கு, இல்லை நிறைய ஃப்ரான்ச்சைஸியும் வச்சுருக்கீங்களா?
1: இல்லை, நம்மளது ஒரே இடம் தான் இருக்குது. பிரான்ச்சஸ் நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு இனிமேல் தான் போகும். ஏன்னா இப்போ இதுவரையில் இருந்து ஒரு இடத்துல பண்ணது பிரான்ச்சஸ்ன்னு இல்லை, இதோட இப்போ இந்த இருக்கிற இடம் இப்போதைக்கு போதுமானது. இப்போ அடுத்த லெவல் போகும்போது அதோட இப்போ அடுத்த இன்னொரு இடம், நம்ம பிரான்ச்சுன்னு கிடையாது, இதுவே வந்து இன்னொரு இடம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: ஓகே ஓகே சார், அதாவது இப்போதைக்கு நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் மென்மேலும் தொடர்ந்து போகணும், பெரிய பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நீங்கள் இன்னொரு ஃப்ரான்சைஸியை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜெய் கணேஷ் அவர்கள், அவங்க எப்படி இந்த பிரிண்டிங் பிஸ்னஸை 42 வருடமாக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, இன்னொரு ஃப்ரான்சைஸி அவங்க ஏன் வைக்காமல் இன்னும் இருக்காங்க இவ்வளோ வருடம் ஆனதுக்கு அப்புறமும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களே, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.
2: ஹாய், வணக்கம், என் பேரு ஆர்கே தரன். இப்ப நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sonavaliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 94425921.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கிறாங்களாங்க.

0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
1: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: செய்யும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜெய் கணேஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க எப்படி இந்த பிரிண்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்றாங்க, என்ன மாதிரியான கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, மக்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை இப்ப அவங்க கிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க
4: சார், ஆரம்பத்துல இருந்து என்ன மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க இந்த பிரிண்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க?
5: ஆரம்பத்தில் எல்லாம் மேனுவலாக போயிட்டு இருந்தது, இப்போ எல்லாம் சிஸ்டமேட்டிக் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்ததுலேருந்து சிஸ்டமேட்டிக் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னே டெலிங்கிறப்ப அது வேறு ஃபுல்லாகவே மேனுவல் ஒர்க்கு. இப்போ அப்புறம் சிங்கிள் கலர் இருந்துச்சு, இப்போ மல்டி கலர் போயிட்டுருக்கு.
4: ஓகே ஓகே சார், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அந்த சிங்கிள் கலர் நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும், மேனுவலாக இருக்கட்டும், அந்த விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் சொல்ல முடியுமா?
5: இல்லை, மேனுவல்னால் லெட்டர்ஸ் மாதிரி வச்சிருக்கோம், லெட்டர் பிளாக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க. அது நம்ம அது ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் சிஸ்டம் வர சிஸ்டத்துலேயே டைப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி அதை எடுத்து ஆஃப்செட் ப்ரிண்டிங்கில் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதுவே இப்போ 4 கலர் ஆகி ஃபுல்லாக அது 4 கலர் ப்ரிண்ட் ஆகும், மல்டி கலர் ஆகிடும்.
4: சார், ஆரம்பத்தில் மேனுவலாக ஆரம்பித்து இப்போது சிஸ்டம் லெவலில் நீங்கள் சூப்பராக பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சார், அடுத்து வந்து இந்த மேனுவலாக நீங்கள் பண்ண ஆரம்பித்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழித்து இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் ப்ரிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க சார்?
5: இல்லை, மேனுவல் இப்போ கிடையாது. மேனுவல் பார்த்தீங்கன்னா முன்ன ஆரம்பத்தில் நம்ம ப்ரெஸ் ஆரம்பித்தது 85 85 ஒரு 2000 ரேஞ்ச் வரல அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆப்செட் வந்தது, அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னே பண்ணனதான் மேனுவல் ஒர்க்கு.
4: 80 சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே உங்களோட பிரிண்டிங் பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதுலேருந்தே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது. சார், பொதுவா வந்து ஒரு வேலை அப்படின்னா நம்ம காலில் போயிட்டு மடமடன் செஞ்சுட்டு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். ஆனா உங்களோட வேலை நேரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ல நீங்க பிரிண்டிங் எடுக்கும் போது ஒரு பிரிண்டிங்க்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும், அந்த வேலை நேரத்தை கொஞ்சம் சொல்றீங்களா சார்?
5: ஒரு 1 hour கூட முடிக்கலாம், அதுக்கப்புறம் 1 hour 2 hour அது ஒர்க்கப் போறது டிசைனிங் பொறுத்து டைமிங் மாறும்.
4: ஓகே ஓகே சார், அதாவது மக்கள் கொடுக்குற டிசைன்ஸை பொறுத்து தான் அவங்களோட நேரமுமே இருக்கும். ரொம்பவே டிஃபிகல்ட்டான டிசைன்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா டைமிங் வந்து அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு 1/2 hour முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூடவே ஜெய்கணேஷ் சார் தான் இருந்தார். அவங்க எப்படி இந்த பிரிண்டிங் பிஸ்னஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, அதில் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜெய் கணேஷ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி இந்த பிரிண்டிங் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, அதுல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, இப்போ மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, இப்ப இருக்க டெக்னாலஜி, இதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்ச பிசினஸ் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். பிரிண்டிங்க்கு நீங்க எல்லாமே முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் நிறைய கரெக்ஷன் வரும்போது அதை எப்படிலாம் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க?
2: இல்லை, அந்த மாதிரி வராது. அதான் டைப் பண்ணி ப்ரூஃப் கொடுத்துருவோம், அதில் கரெக்ஷன்ஸ் தான் போகும், ஃபுல்லாக மாற்றுற மாதிரி வராது.
1: ஓகே ஓகே சார், அதாவது முழுசாகவே மாற்றுற மாதிரி எதுவுமே வராது, ஒரு சில விஷயங்கள் தான் வரும் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அதையும் மீறி சில கஸ்டமர் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எனக்கு இந்த விஷயம்தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் போது அவங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
2: அது உங்க கஸ்டமரை பொறுத்து, ஒரு சிலர் உடனே ஓகே பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் கரெக்ஷன் போயிட்டு இருக்கும். அது எவ்வளோ நாளும் பண்ணி கொடுக்க வேண்டியதான். டைப்பிங் ஒர்க் ஒன்று தான், அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும், அதை அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க கரெக்ஷன் சொல்லலாம், மாற்றிக்க வேண்டியதான். மற்றபடி கரெக்ஷன் பார்த்தா அவங்க உடனே கொடுத்தாங்கன்னா உடனே அடுத்த பிரிண்டிங்கு போயிடும்.
1: சூப்பர் சார். அதாவது மக்கள் என்ன மாதிரியான கரெக்ஷன் கேட்டு வந்தாலுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம், எங்களுக்கு மக்களோட வருகை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக பேசுனீங்க சார். அடுத்து வந்து நீங்க அந்த பிரிண்டிங்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அது எத்தனை நாள் டெலிவரி பண்ணுவீங்க? ஒரே நாள்ல பண்ணிடுவீங்களா, இல்ல 1 week ஆகுமா, இல்ல 2-3 days ஆகுமா, அதை கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா?
2: 1 day டெலிவரி இருக்கு, அவருக்கு பொறுத்து 1 day 3 days வரலாம் டெலிவரி இருக்கு. ஒரு சில 1 day காலையில் கொடுத்தாங்கன்னா ஈவினிங் கூட கொடுத்துடலாம். அடுத்து ஒரு சிலர் பேஸ்டிங் ஒர்க் அந்த மாதிரி தான், 2 நாள் ஆகலாம். அது மல்டி கலர் ஒர்க்கும், அதுவும் 2 நாள் கழிச்சிடும்.
1: சூப்பர் சூப்பர் சார். 1 day டெலிவரி கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது நீங்க வர வரவே உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மக்கள் கேட்கற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது சார். அடுத்து வந்து உங்களோட பிரிண்டிங் பிஸ்னஸ்ல நீங்க அச்சடிக்கிற அந்த பத்திரிகையோட விலைகள்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா சில இடத்துல ரொம்பவே அதிகமா சொல்லுவாங்க. உங்ககிட்ட மக்களுக்கு ஏத்த மாதிரியான விலைகள்ல இருக்கா, இல்ல என்ன மாதிரியான விலைகள்ல நீங்க பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க சார்?
2: நம்ம ஏரியாவுக்கு போறது பாத்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு 25-30 ரூபா ரேஞ்ச் போகும். கார்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 100-200 அந்த மாதிரி கூட இருக்கு. நம்ம ஏரியாவுக்கு அது போகிறதில்ல, இந்த பெங்களூர் கார்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 200-300 ரூபா கூட கார்டு வரும். நம்ம ஏரியாவுக்கு போறது அதிகபட்சம் ஒரு 20-25-30 அந்த ரேஞ்சுக்குள்ள போகும்.
1: சூப்பர் சார். அதாவது இந்த ஊர்ல ஆரம்பிச்சு பெங்களூர் கார்ட்ஸ் வரைக்கும் உங்ககிட்ட நிறைய விலைகள்ல மக்களுக்கு ஏத்த மாதிரியான இன்விடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜெய் கணேஷ் சார், அவங்களோட பத்திரிகைகள்லாம் என்னென்ன விலைகள்ல இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதுல பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்,
2: எட்டு தீக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஜெய் கணேஷ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்க எப்படி அந்த பிரிண்டிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்ன இன்விடேஷன்ஸோ பில்ஸோ எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார், இந்த பிரிண்டிங் பிசினஸ் குள்ள நீங்க வரும்போது உங்க அப்பாக்கு அப்புறம் நீங்க என்னென்ன வேலைகள்
4: செஞ்சிட்டு இருந்தீங்க?
1: சார், அடுத்து வந்து எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் வந்து உங்ககிட்ட பத்திரிக்கை வாங்கிட்டு போறாங்க?
5: வருவாங்க, இப்போ சில மாத்திரம் இருந்தால் கூட வருவாங்க. அதான் நமக்கு எந்த அளவு லிங்க் இருக்கோ, நமக்கு தெரிஞ்ச நமக்கு ரிலேட்டிவ் அந்த மாதிரி வரவங்க வருவாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளாக எல்லா இடத்துலையும் வருவாங்க. இங்கேருந்து கிடையாது, இங்கேருந்து இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணி சென்னை கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு கான்டாக்ட் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நடக்கிற பிரிண்டிங் ஒர்க்கு சேம் ஒர்க்கு தான். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க, பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கார்ட்ஸ் எடுத்துகிட்டு கூட பிரிண்ட் பண்ணிட்டு போவாங்க. அது மாதிரி எல்லா இருக்கும் போகுது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக கூட அவங்க நமக்கு கான்டாக்ட் தான் அவங்க எவ்வளோ பண்ணிட்டு போவாங்க. இங்கேருந்து சேலம் பிரிண்ட் பண்ணி பஸ்ஸில் வச்சுடுவோம். அந்த மாதிரி நமக்கு கனெக்டே இல்லை. இப்போ ஒரு சில இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க வேறு ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்டக்ட் அப்படியே இருக்கும். இங்கே பிரிண்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவோம்.
1: சூப்பர் சூப்பர் சார். அதாவது நிறைய இடத்துல உங்களுக்கு கான்டாக்ட் இருக்குது, எங்கே கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அவங்களே இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுறாங்க, அவங்களே டிசைன் டிசைனாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அந்த விஷயங்கள் இருக்கும் போது அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது?
5: இல்லை, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து சும்மா ஜஸ்ட்டு எடிட்டிங்கே ப்ளஸ் ஆன்லைன் சோசியல் மீடியாவுக்கு மட்டும்தான் செட் ஆகும். பிரிண்டிங்க்கும் போகிறப்ப நம்ம டிசைன் பண்ணுறது தான் செட் ஆகும். சும்மா ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒர்க்குக்கு அந்த மாதிரி இது செட் ஆகும். மற்றபடி டோட்டலாக ஜாபுக்கு ப்ளஸ் வந்து அதில் சும்மா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் எடிட் மட்டும் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணுறது தான் சரியாக இருக்கும். ஆனால் இன்னும் ஹை லெவல் இன்னும் அது ஃபுல்லாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போதைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
1: ஓகே ஓகே சார். அதாவது முழுமையாக வந்து மக்கள் கேட்குற மாதிரி இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு பண்ண முடியாது, நம்மளோட பிரிண்டிங்

0: டிசைன் மூலியமா தான் மக்கள் எதிர்பார்க்கற கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்பவே பர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. சரி, அடுத்து வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்டு இருக்க மக்களுக்கு உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: இல்ல, நம்ம ஒர்க்க நமக்கு புடிச்சு செஞ்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அதுல நமக்கு போயிட்டே இருக்கலாம் அடுத்த லெவலுக்கு.
0: சூப்பர் சார், நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சாலே போதும், அதுல எந்த ஒரு கஷ்டமுமே தெரியாது, அதை பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம சக்சஸும் ஆயிடலாம் அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. ஓகே சார், இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி.
1: நன்றி.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான ஜெய்கணேஷ் சார் அவங்களோட பிரிண்டிங் பிசினஸ்ல என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நான் உங்க கூட பேச வந்தாச்சு. இன்னைக்கு என்ன தலைப்புல சத்யா பேச போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கான நாள் ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படின்னா, இன்னைக்கு உலக மிதிவண்டி தினம். எஸ், இன்னைக்கு வந்துட்டு உலக மிதிவண்டி தினம். நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா அந்த மிதிவண்டி அப்படிங்கிறத மறக்கவே முடியாது. அதாவது சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மறக்கவே முடியாது. அதாவது அதை எடுத்துக்கிட்டு ஊர் பூரா சுற்றுறது, அதுக்கப்புறமா ஊருக்கு வெளியே சுற்றுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். குரங்கு படலை போட்டு பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் தள்ளிக்கிட்டே போவோம், அதுக்கப்புறமா வந்துட்டு அது மேலே ஏறிக்கிட்டு நல்லா அப்படி சைக்கிளை ஓட்டிட்டு ஜாலியாக சுற்றின காலமெலாம் நிறையா இருக்கும். அது வந்துட்டு ஓட்டுறதுக்கும் எளிமையாக இருக்கும், அதே நேரத்தில் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உடற்பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு வெஹிக்கல் தான் வந்துட்டு அந்த சைக்கிள். அதே மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம், அதுக்கே இப்போ அதிகமாக செலவாகுது. பெட்ரோல் போடுறோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், ஆயில் போடுறோம், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சைக்கிளுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. டயரு டியூப் இது கரெக்டாக இருந்தால் போதும், நம்ம பாட்டுக்கு சைக்கிள் எடுத்து ஓடிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ

இது எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன வயசில் கண்டிப்பாக பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ளைட்டே ஓட்டினா கூட அதுக்கான ஆரம்பம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிதிவண்டிகள் தாங்க. ஏன்னா மிதிவண்டிகள் ஓட்ட ஆரம்பித்து மிதிவண்டிகள் கற்றுக்கிட்டு அடுத்தது டூ வீலர் கற்றுக்கிட்டு அதுக்கடுத்தது ஃபோர் வீலர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி ஓட்டுறது நம்மளால் கற்றுக்க முடியும். அது எல்லாத்துக்குமே பேசிக் இந்த சைக்கிள் தான். அப்படிப்பட்ட அந்த சைக்கிளுடைய பெருமையை சொல்லக்கூடிய நாள் தான் இந்த நாள், உலக சைக்கிள் தினம். இந்த சைக்கிள் தினத்தில் இந்த மிதிவண்டிகள் நமக்கு ஒரு சில நல்ல விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லித்தருது. அதாவது மிதிவண்டிகள் நம்ம ஓட்ட பழகிறோம் இல்லையா, அப்பயே நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் சொல்லித்தருது. என்ன சொல்கிற மிதிவண்டிகள் ஓட்டும் போது நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் சொல்லித்தருதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் சொல்லித்தருது. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்னென்ன சொல்லித்தருது அப்படிங்கிறத. இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, மிதிவண்டி நமக்கு சொல்லித்தரும் வாழ்க்கை பாடம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மிதிவண்டி நமக்கு சொல்லித்தரும் வாழ்க்கை பாடம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக முதல் பாடலாவே ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: திரவி பல கோடியில் ஓர் உயிர் காலத்தால் மருவி மொழியால் மதத்தால் இனத்தால் பிரிந்தோம். இதில் சிதைந்த ஒரு கூட்டத்தின் கூக்குரல் இது. Yeah, let's go.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் நான் ஊருக்கு போறேன்டா, வர கொஞ்ச நாள் ஆகும்.
2: அப்படியா, சந்தோஷம்டா, நல்லபடியா போயிட்டு வாடா சாமி.
1: ஓ, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சரி வா, நீ தானே போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்.
2: இது வேறையா? சரி வா போலாம். டேய், என்னடா வந்ததுல இருந்து மேலேயே பாத்துட்டு இருக்க, என்ன இருக்கங்க?
1: இல்ல மச்சான், மதுரைக்கு போற பஸ் 4 மணிக்கு மேலதான் வரும்னு சொன்னாங்க, அதான் மேலேயே பாத்துட்டு இருக்கேன்.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
4: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
5: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
4: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
5: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
4: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
6: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. ஒவ்வொருத்தரையுமே கண்டிப்பாக அவங்களுடைய மிதிவண்டி காலங்களை மறக்க முடியாது. அதே மாதிரி தான் இன்றைக்கான தலைப்புமே இருக்குது, மிதிவண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேங்க.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம், சொல்லுங்க அண்ணா உங்களுடைய கருத்துக்கள்.
8: அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒத்து போகுது. ஒரு சமநிலை, அதாவது நம்ம மேடு பள்ளங்கள் வாழ்க்கையில வரும், நம்ம மிதிச்சு மேல ஏறணும், இறக்க வரும்போது ஸ்லோவா பிரேக் பிடிச்சு போகணும். இது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கஷ்டங்கள் லாபம் நஷ்டம் ரெண்டுமே வரும், அந்த மாதிரி வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து நம்ம சமநிலையா இருக்கணும்ன்றத நம்மளுக்கு சைக்கிள் சொல்லித்தருது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்துதான் ஓட்டிட்டு போவோம், அது வந்து பின்னாடி நம்ம பார்த்தோமா விபத்தாயிரும். அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம கடந்த காலத்தை நினைக்காம முன்னேறி போறத பத்தி நம்ம சிந்திக்கணும் அப்படின்றத சொல்லித்தருது. அப்புறம் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டும் போது தவறி கீழே விழுந்துட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டா கூட நம்ம மறுபடியும் நம்ம சரி பண்ணி நம்ம கரெக்டா ஓட்டோம் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு அந்த சுயமுயற்சி ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ள ஒண்ணு கொடுக்குது. மீண்டும் நம்ம எழுந்து ஓட்டி நம்ம வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விடாமுயற்சி, அந்த வலிமை, நம்மளால முடியும் அப்படின்றத நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத்தருது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வரக்கூடிய சில போராட்டங்கள் கூட நம்ம போகும்போது வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது போது கீழே உள்றது மேல அப்புறம் ஓட்டுறது அப்புறம் ஓட்டும் போது வரக்கூடிய அந்த சைக்கிள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் எப்படி நம்ம தீர்த்து வைக்கணும், நம்ம எப்படி செஞ்சா அந்த வாழ்க்கை சிறப்பா கொண்டாடலாம் அப்படின்றத இந்த சைக்கிள் வந்து எனக்கு ஒரு சொல்லித்தர மாதிரியே இருக்குங்க. அதனால இது ஒரு நல்ல ஒரு தலைப்பு.
1: ரொம்ப சூப்பராக உங்களை கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நன்றி.
8: நான் நன்றி.
1: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டாரு, இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்குவாங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்க பையன் வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயக் கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மிதிவண்டி தின ஸ்பெஷலா மிதிவண்டி நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
3: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
4: மிதிவண்டி அப்படிங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கறது தான் ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா, நானு என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த ஸ்கூல் டேஸ்ல மிதிவண்டியில தான் நாங்க டிராவல் பண்ணுவோம். டிராவல் பண்ணி போகும்பொழுது பாத்தீங்கன்னா, ஏதாவது சில இடர்பாடுகள் அப்படிங்கறது வந்தாலும் நாங்க சமாளிச்சிருவோம். அதே மாதிரி மிதிவண்டி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதற்கு அழகா அலங்கரிக்கிறது அப்படிங்கறத பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்ல அடிப்பட்டாலோ அவங்கள நாங்க எல்லாருமே மிதிவண்டி அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு தான் கூட்டிட்டு போவோம். மொத்தத்துல அந்த மிதிவண்டியை யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு சந்தோஷம் அப்படிங்கிறது வரும். ஒரு மிகப்பெரிய ஹீரோவே நாம தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மிதிவண்டியை யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வரும். அந்த என்னுடைய அப்பா தான் எனக்கு மிதிவண்டி அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாரு. மனசுக்கே ரொம்ப நிறைவா இருந்தது.
3: ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பரிந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி.
4: நன்றி
3: சந்திரசேகர்னா, ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது மிதிவண்டி அவங்களோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாங்க, நம்மளோட வாழ்க்கையில் மிதிவண்டி அப்படிங்கிறத நம்மளால் மறக்கவே முடியவே முடியாது. இப்போது நீங்கள் எல்லா வண்டியிலையும் பாருங்களா, அதாவது ஃபோர் வீலர்ஸ் எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வர்றதுக்கு, அதாவது ரிவர்ஸில் வர்றதுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் பைக்லேயோ இல்லை வந்துட்டு மிதிவண்டியிலையோ வந்துட்டு ரிவர்ஸ் வர்றதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது, நம்ம பின்னாடி தான் தள்ளுற மாதிரி இருக்கும். முக்கியமாக இப்போ கூட பைக்கிலலாம் வந்துருச்சு, ஆனால் சைக்கிளில் மட்டும் ரிவேஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இறங்கி தான் தள்ளணும் அப்படி மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் சைக்கிளில் வந்துட்டு ரிவேஸ் வரதுக்கான வாய்ப்புகளே இருக்காது, ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்துட்டு யூடனே அடிச்சிட முடியும். நம்ம ஒரு சின்ன தடத்தில் போனோம்னா கூட யூடனே அடிக்க முடியும். அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன சொல்லித்தருது அப்படின்னா, எப்போவும் முன்னோக்கி மட்டுமே போகணுமே தவிர பின்னாடி நினச்சி கூட பார்க்கக்கூடாது, பின் திரும்புறதா அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த ஒரு சைக்கிளில் அந்த ஒரு மூமெண்ட் வந்துட்டு எனக்கு சொல்லித்தருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஹேபா பர்தாஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, மிதிவண்டி நமக்கு வாழ்க்கையில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன் சனி.
1: வணக்கம் பாட்டி, வணக்கம். சொல்லுங்க பாட்டி, உங்களுடைய கருத்துக்கள்.
2: சனி, சைக்கிள்ங்கிறது ஒரு வந்து குழந்தைங்களுக்கு அந்த மூணு சக்கர வண்டியில அந்த அர்த்தம் தான் அது சைக்கிள்ங்கிறது. அந்த மூணு சக்கர வண்டியில ஓட்டு பழகி வந்த குழந்தை சைக்கிள்ல குரங்கு பெடல்னு போடுவாங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி. அந்த குரங்கு படல போட்டு ஒத்த கால நின்னுக்கிட்டு ஓட்டும் போது அது லைஃப்ல வந்து நான் ஸ்டெடியா வரேன் அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த சைக்கிள் காட்டுது குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் நல்லா ஓட்டி பழகிட்டாங்கன்னா, ஆஹா நான் நல்லா ஓட்டிட்டேன் அப்படின்ட்டு தெரு தெருவா சுத்திட்டு போவாங்க. அந்த குழந்தைங்களை பாத்தீங்கன்னா எல்லா வீதியிலயுமே வந்துருவாங்க கத்துக்கிற குழந்தைங்க. அதனால லைஃப்ல அது கத்துக்கிற மாதிரி அது நல்ல ஓட்ட கத்திக்குச்சுன்னா நீ உன்னோட லைஃப்ல நீ நல்ல பிரெயின் இதெல்லாம் நல்லாவே இதாகும். அதே மாதிரி உடற்பயிற்சிக்கும் ஆகும். அது உடற்பயிற்சி பெடல் போட சொல்றாங்க, பிபி சுகர்காரங்கள பெடல் போட சொல்றாங்க, அது மாதிரி போட்டுக்கிறாங்க. அதே போல நம்ம சினிமா படங்கள்ல எல்லாம் பாருங்க, எல்லாமே சைக்கிள் அக்கம் பக்கம் பார்க்காத ஆளை கண்டு பயங்க அதைங்கிற பாட்டுல வரும்போது போலீஸ்காரன் டக்கு நிறுத்த சொன்னா டக்குன்னு நிறுத்திக்கணும், நீ வலது பக்கம்தான் போகணும் இடது பக்கம்தான் போகணும் எல்லாம் அதுல வந்துடும் அது மாதிரி. அப்புறம் ஒரு வந்த நாள் முதல் இந்த நாள் வரைன்ட்டு ஒரு பாட்டு, அதுலயும் சைக்கிள்லாம் தான் வருவாங்க. அப்புறம் இளமை கொழுவிற்கு என்னன்னு இப்ப அப்படின்னு ஒரு பாட்டு வரும்,

0: அதுலயும் சைக்கிள்ல தான் போவாங்க. ஆக சைக்கிள் வந்து ஒரு ஆனா சொல்லி போட்ட மாதிரி நம்ம மனிதர்களுக்கு வேற விலங்குகள்லாம் ஓட்டாது, மனிதர்கள் தான் ஓட்டுவாங்க. மனிதர்களுக்கு நல்ல அறிவை கொடுப்போம், நல்ல உடல் சக்தியை கொடுப்போம், நல்ல ஆற்றலை கொடுப்போம், நல்ல வளர்ச்சி மூளை வளர்ச்சியை கொடுப்போம், நல்ல பிபி சுகரு இந்த மாதிரி நோய் நோடி வராம பாத்துக்கிறது இந்த சைக்கிள் தான். நமக்கு இத்தனையும் சைக்கிள் கற்றுக் கொடுக்குது. சைக்கிள் தான் மெயினான ஊன்றுகோல் நமக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து.
1: ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பருதிங்க பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. ருக்மணி பாட்டி ரொம்ப சூப்பராக அவங்களோட கருத்துல பகிர்ந்துகிட்டாங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்தோடைய யாரு அவ இங்கிருக்கு அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா, எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து. இன்னைக்கு நம்மளோட எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி பகுதியிலுமே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக, அதாவது மிதிவண்டிகள் நமக்கு என்ன விஷயத்த வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறது பற்றின அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க நம்மளோட கருத்துக்கள்.
2: அதாவதுங்க, மிதிவண்டியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடல் உழைப்பு வந்து மிதிவண்டி ஓட்டுறதுனால கிடைக்குது. வந்து அடுத்து வந்து என்னங்க அப்படின்னா, புகையில்லாத வண்டி தான். புகையில்லாத வண்டி நம்மளுக்கு ஒண்ணு எந்த சுற்றுச்சூழல்லையும் பாதிக்காத அளவுக்கு இருக்குதுங்க. அதோட வந்து இந்த மிதிவண்டியை வச்சு நம்ம ஒரு பஞ்சரே ஆகிடுது அப்படின்னு நம்மளா ஒட்டிக்கலாம். இதுக்கு ஒரு மெக்கானிக்கு தேட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால மிதிவண்டி ரொம்ப மகா சிறந்ததுங்க.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர்.
2: மிதிவண்டியில மிதிவண்டி வந்து நாட்டுக்கு இருந்தது அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு போறது கூட இன்னைக்கு நடக்கவும் மாட்டேங்கிறாங்க, மிதிவண்டியோட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வண்டி உள்ள பெட்ரோல் டீசல் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஓட்டுறாங்க. அதனால புகைகள் அதிகமா புகை வர்றதுனால சுற்றுச்சூழல் பாதிக்குதுங்க. மிதிவண்டி இதெல்லாம் தடுக்குது.
1: சூப்பர், ரொம்ப சூப்பரா உங்க கருத்துல பயந்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றி.
2: நன்றிங்க, நன்றி.
1: கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது இந்த மிதிவண்டி கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாங்க, இந்த மிதிவண்டிகள் முக்கியமாக என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி மட்டும்தான் போய்கிட்டே இருக்கணும். அதாவது மிதிவண்டியில் ஏறி நின்னோன்னா விழுந்துருவோம், ஆனால் முன்னோக்கி நகர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த சமநிலை தானாக வரும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கடந்த கால தோல்விகளை நினச்சிட்டு வருத்தப்படாமல், மனநிலை குலையாமல், அதே மாதிரி அதே இடத்துல நிற்காமல் முன்னேறி போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையுமே சமநிலையும் முன் நிம்மதியும் வந்துட்டு அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மிதிவண்டி வாங்கின உடனே தானாக வந்துட்டு ஓடாது, நம்ம தொடர்ந்து மிதிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது வந்து நம்ம வந்துட்டு ஓடும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் முயற்சிகளை விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றிகள் வரும். அதே மாதிரி கீழே விழுவோம், அதெல்லாம் வந்துட்டு நடக்கும் அந்த மிதிவண்டி ஓட்டும்போது. அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல சக்ஸஸ் அமையும் அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த தலைப்பின் மூலமாக சொல்ல வருது. ஸோ இங்கிருந்து நான் கிளம்புறேன், நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களை மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை தினமுமே நம்ம வந்து பேசுவோம். நம்ம கூட மருத்துவர்கள் இணைஞ்சு பேசுவாங்க. அதாவது என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஆரோக்கியம் சார்ந்து இருக்குதோ, அது வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்து தினமுமே நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை ரெகுலராக கேட்டுகிட்டே இருந்தால் அனைத்து ஆரோக்கியமான விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி இன்றைக்கி முதல் விஷயமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எல்லாருமே வந்து ஜிம்முக்கு போகணும், யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து போகணும் அப்படின்னு பிரியப்படுவாங்க. அப்படி 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஜிம்முக்கு வந்து புதுசாக போயிட்டு, அதாவது நார்மலாக ஒரு 18 வயசுலேருந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்குறாங்க, அவங்க 65 வயசுக்கு மேலேயும் வந்து அந்த ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணால் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அதே மாதிரி ஒருத்தங்க வந்து 40 வயசுலேருந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னாலும்

அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஜிம் கண்டினியூ பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் திடீர்னு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 60+ ஆகுது, 65+ ஆகுது, அவர் வந்து ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்றப்ப உடற்பயிற்சி, ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சினா செய்யலாமா அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அதாவது இந்த பயிற்சிகள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து இருக்குது. உடற்பயிற்சி

நார்மலாக வந்து நம்ம வாக்கிங், ஜாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, அதான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தசைகளை ஆக்டிவேட் பண்ணும். ஆனால் வயதானவர்கள் கார்டியோ பயிற்சி வந்து தாராளமாக செய்யலாம், வாக்கிங், ஜாக்கிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இதெல்லாம். ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் செய்யலாமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒருவேளை பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்தது, இல்லை ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும் அதனால் பண்ணணும் அப்படின்னாலும் மருத்துவர்கிட்ட போயிட்டு முழு உடல் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பார்த்துட்டு ஜிம்முக்கு வந்து போகலாம் அப்படின்னு தாராளமாக சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட் இந்த மாதிரி மூட்டுகளுக்கான பரிசோதனை இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தாராளமாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களா, 65 வயசுக்கு மேலே தாராளமாக ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்,
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்.
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை.
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: யாரா?
1: கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்டோரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்காம். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
3: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
4: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
5: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
4: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
6: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையனுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையின் 9787770108 நீங்க ஓட் பண்ற அந்த பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோவில் இடம்பெறுங்க. தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மருத்துவர், குழந்தைகள் நல மருத்துவர் வைஷ்ணவி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம், பொதுவாக குழந்தைகள் வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து அவங்களுக்கும் வரும். இப்போ ஒருத்தர் நார்மலாக வந்து ஒரு கோபப்படுற மாதிரி, டென்ஷன் ஆகிற மாதிரி, அதே மாதிரி வருத்தப்படுற மாதிரி எல்லா எமோஷனும் குழந்தைகளுக்கும் வரும். அவங்க வந்து

0: திடீர்னு வந்து கோவப்படுவாங்க, திடீர்னு வந்து ஒரு சோகமாக அழுவாங்க. இந்த எமோஷன்லாம் அவங்களுக்கு வரும்போது அது வந்து நார்மல் கிடையாது. நீங்கள் திரும்பவும் நார்மலுக்கு வாங்க, அதாவது ஒரு ஹாப்பியான ஒரு எமோஷனுக்கு வந்து வாங்க அப்படின்னு அவங்களுக்கு எப்படி மேம் புரிய வைக்கலாம்? இப்போ ஒரு வேளை அவங்க வந்து கோவப்படுறாங்க, இல்லை டென்ஷனாக்குறாங்க, டென்ஷனாக இருக்கிறாங்க, இந்த ஒரு எமோஷன் வந்து ஒரு தவறான எமோஷன் அப்படின்றத அவங்களுக்கு எப்படி மேம் புரிய வைக்கலாம்?
1: அவங்க என்ன தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும். இன்னும் சின்ன குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு என்ன எமோஷன் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அது கோபமா இல்லை சோகமா இல்லை பயமா இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இப்போலாம் வந்து பார்த்தோம்னா எமோஷன்ஸ்க்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்மைலி போட்டு எமோஷன்ஸ்க்கான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கோபமாக இருக்கும்போதோ சேடாக இருக்கும்போதோ அந்த எமோஷன் ஸ்டிக்கர்ஸை காமிச்சு இதில் நீ எந்த மாதிரி ஃபீல் பண்ணுற அப்படின்னு நம்ம நேம் பண்ணுறதுக்கு லேபிள் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தோன்னா அவங்களால மேற்கொண்டு அவங்க என்ன ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று மெயின் விஷயம் ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ குழந்தைங்க ஓவர் ஸ்டிமுலேட்டாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த ஸ்க்ரீன் டைம் தான். அதுக்கு பதிலாக வெளியில் போய் விளையாட வைக்கிறது இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து குழந்தைங்களோட வேற ஏதாவது விளையாடுறது இந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணுவோம்.
0: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு குறிப்பாக பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேம். வைஷ்ணவி மேம் குழந்தைகள் நல மருத்துவர், நம்ம கூட வந்து குழந்தைகள் நலன் பற்றி, அதாவது குழந்தைகள் ஒரு மன அழுத்தத்துக்குள்ளார இருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு சேடு வருது இல்லை கோபம் வருது இல்லை இன்னும் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது, அதை நாம்ளே எப்படி புரிஞ்சுக்கலாம், அவங்க கோபம் இருந்தால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, இரண்டு பாடல்கள். பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

வெல்கம் பேக். நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா. இந்த நேரத்தில் நம்மளுடைய மனநலம் சார்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். மனமே நலமா, அதாவது நமக்கு ஏகப்பட்ட டென்ஷன், கவலை, டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கும்போது உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிற அப்படின்னு நம்மளை வெளியில் பார்த்து மட்டும் சொல்கிறவங்களாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் மனசு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனசை நலமாக வச்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தினமுமே பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம்தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, அதாவது நம்ம பிரெயின் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து ஆக்ட் பண்ண தெரியாது, நோ சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ ஒரு இளஞ்சிவப்பு யானை இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த யானையை மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அப்படியே நம்ம மைண்டு ஃபுல்லாக அந்த யானை மட்டும்தான் இருக்கும். இப்படி நம்ம என்ன தான் வந்து வேணாம், நம்ம நினைக்க வேணாம், கஷ்டப்பட வேணாம், அதை பற்றி நினைக்க வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம பிரெயினில் அதை பற்றி மட்டுமே தான் நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்ருப்போம், அது மட்டுமே தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதாவது ஒரு குரங்கு இருக்குது இல்லைங்களா, இந்த குரங்கை பற்றி மட்டும் நினைக்காத அப்படின்னா நம்ம மைண்டு முழுக்க குரங்கு தான் வந்து இருக்கும். இதை நிறைய ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் கூட இந்த ஒரு விஷயத்தை வச்சு பேசியிருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து எதையாவது நினைக்க வேணாம், இந்த ஒரு விஷயத்த நினைக்க வேணாம் அப்படின்னா அது நினைக்க வேணாம் அப்படின்னு நாம் நினைக்கும் போது தான் அது ஞாபகத்தில் வரும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பேசணும், அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணலாம். அதை பற்றி நம்ம கண்டுக்காமலே ஒரு பிடிச்ச பாட்டை கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நம்ம டைவர்ட் ஆகி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம மைண்டில் இருக்காது.

எதையாவது நம்ம வந்து பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாதான் அது நம்ம மைண்டில் வந்து முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் அவங்க கூட பேசினதில் பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப எனக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி வந்து இருக்குது. அதனால் வேணாம் அப்படின்ற விஷயத்த கண்டுக்கவே கூடாது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம்.

கிராமக் கிண்டுமே பரிசு இருக்கு, அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ளு. உன்னை தடுக்க உன்னை தடுக்க உன்னை தடுக்க ஆயிரம் இல்லை, உன்னை எதுக்காக எவனும் இல்லை.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: வெல்கம் பேக், நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிற பாடல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்க. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயம், ஹெல்த்தை பற்றி என்ன அப்படின்னா, சின்னதாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் வந்துட்டால் உயிரே போகிற மாதிரி வலிக்கும். அப்படி ஒரு வில்லன், அந்த வில்லனை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நகத்தை கடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு வந்துருக்கும். அதே மாதிரி தண்ணிக்குள்ளாரையே வேலை பார்க்குற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு வந்துருக்கும். அது பழக்கம்னு சொல்ல முடியாது, அது அவங்களுடைய ஒர்க். அதிகமாக தண்ணி வந்து கையில் பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கான ஒரு விஷயம்தான் இது. அதாவது நகை சுத்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த நகை சுத்தி பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது நிறைய பேர் வந்து நினைப்பாங்க நகை சுத்தி அப்படின்னா நகத்தில் வர பிரச்சனை அப்படின்னு. ஆனால் உண்மையில் வந்து இந்த நகை சுத்தி அப்படின்றது நகத்தில் வர பிரச்சனை இல்லைங்க. நகத்துக்கு சைடில் இல்லை உள்ளார இருக்கிற அந்த ஒரு சைடில், நகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தசையில், அதாவது தோலில் வரக்கூடிய ஒரு பாக்டீரியா ஃபங்கஸ் தான் இந்த வீக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மெடிக்கல் டேர்மில் இதை வந்து பாரோனிச்சியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னா, நகத்தை வந்து கடிச்சிட்டு அதிகமாக அந்த நகம் கடிக்கிறவங்க வந்து, அந்த நகத்தை வந்து ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சமையல் வேலை பாத்திரம் கழுவுறவங்க, தண்ணியிலேயே எப்பயும் வந்து கை வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப டைட்டான ஷூ போடுறவங்களுக்கு கால் விரல்களில் இது வந்து வரலாம். நகத்தை ரொம்ப ஓவராக வெட்டி பிக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு நகை சுற்றி வரலாம். வீட்லேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. ஒரு கிண்ணத்தில் வெதுப்பான தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஒரு நம்மளுடைய விரலை ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை பண்ணாலே அந்த வீக்கம் வந்து கம்மியாகும். தொடர்ந்து வீட்டு முறை வைத்தியத்தில் நம்ம கூட ஒரு அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த நகை சுத்தி எப்படி வருது, அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றது கேட்கலாம். ஆமாம், நகை சுத்தி வந்துட்டால் என்ன ஒரு வீட்டு முறை வைத்தியத்தை ஃபாலோ பண்ணலாங்கம்மா?
7: சோறு இருக்குது இல்லைங்களா, அந்த சோத்தில் 4 வெங்காயத்தை வச்சு 2 உப்புக்கல் வச்சு நல்லா நசுக்கி அது மேலே நல்லா மருதாணி மாதிரி வச்சு கட்டிட்டிங்கன்னா நல்லா அது கேட்கும், நல்லா கேட்கும். வச்சு கட்டி பாருங்கள். அது இந்த மருதாணியும் வைப்பாங்க, மருதாணி வச்சாலும் நகை சுத்திக்கு வைத்தியம். நல்லா நகை சொத்தையாக இருந்தால் மருதாணி வைக்கிற போல அது மாதிரி நகை சுத்திக்கும் வச்சோம்னா நல்லா கேட்கும், வலிக்கும், நல்லா இருந்தாலும் அது உள்ள விஷத்தெல்லாம் எடுத்துட்டுரும். வச்சு பாருங்கள்.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்.

சொல்லலாம. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 ஆரோக்கியமான நிகழ்ச்சி, என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
4: கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு சில நாட்களில் பருவமழை காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஆல்ரெடி மழையெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த மழை வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மழைக்காலங்களில் எல்லாருக்குமே வந்து சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி ஜென்ரலான பிரச்சனைகள்லாம் வந்து வரும். அப்படி வர பிரச்சனைகளை நம்மளால் நம்மளுடைய உணவு முறைகள்னாலே சரி பண்ண முடியும். சரியான உணவு முறைகளை இந்த பருவமழை காலங்களில் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த சளி, இருமல், காய்ச்சல் வராமல் தடுக்கலாம். வந்ததுக்கப்புறம் கூட ஈஸியாக வந்து நம்ம வந்து குணப்படுத்திடலாம். அதாவது மழைக்காலத்தில் சாப்பாட்டில் நம்ம முதல்ல சேர்க்க வேண்டியது ரசம். நிறைய ரசம் இருக்குது, மிளகு ரசம், பூண்டு

ரசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ரசத்தில் நல்லா பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாம் தூக்கலாக போட்டு நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து செய்யலாம். பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கிருமிகளை வந்து அழிக்கும். அதே மாதிரி மிளகு நம்ம தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணும். சுட சுட சாதத்தில் ஊற்றி நம்ம சாப்பிட்டா சளி இல்லாமலே வந்து போயிடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சுக்குமல்லி காஃபி, நாம் வந்து இந்த ஒரு பருவமழை காலங்களில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்க சமயத்தில் வெளியெல்லாம் போயிட்டு வந்தால் காஃபி குடிக்கணும்னு தோணும், அப்போ இந்த சுக்குமல்லி காஃபியை நம்ம வந்து குடிக்கலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னா நல்லா உலர்ந்த இஞ்சியை தான் வந்து சுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மல்லி விதை, தனியா அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சமாக மிளகு, பனங்கற்கண்டு இல்லைன்னா வெல்லம் இது எல்லாம் சேர்த்து நம்ம வந்து சாயங்காலம் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இல்லை நல்லா மழை வந்துட்டுருக்க சமயத்தில் கூட இந்த சுக்குமல்லி காஃபியை நம்ம வந்து குடிக்கலாம். மார்பு சளி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட அந்த சளி கூட வந்து கரையுமா இந்த சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கிட்டால். அதே மாதிரி காய்ச்சலால் அந்த உடல் வலியெலாம் வந்துச்சு அப்படின்னா அதுவுமே குணமாயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயங்களை இந்த பருவமழை காலங்களில் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது தக்காளி பூண்டு ரசம், இந்த ஒரு ரசத்தை அதிகமாக உணவு முறைகளை ஆட் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்டு காஃபி குடிப்போம், அதுக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபி வந்து குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: போன வாரத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் வந்து 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஷோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டிருந்தேன். அதே மாதிரி பர்மிஷனும் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அதே மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது என்னோட அம்மாவுக்கும் இருக்க ஆரம்பிச்சுது. அவங்களுக்குமே உடல்நிலை சரியில்லை. ஆனால் நான் போனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுமே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பேச எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம வீட்டு பெண்களுக்காக நான் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தான் நம்ம லேசா லேசா நிகழ்ச்சி இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் நிறைய விஷயங்கள் பேசலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச இணைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுவா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அசதியா இருந்தாலோ இல்ல உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னா ஒரு நாள் முழுசா எந்த வேலையுமே செய்யாம ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். உடம்பும் மனசும் சோர்வா இருக்கும் போது ஓய்வு எடுக்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப நமக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால எல்லா மனிதர்களும் எடுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் தான் இந்த ரெஸ்ட் அப்படின்னு சொல்றது. ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம அமைதியா உட்கார்ந்து ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த சுலபமான விஷயமா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எவ்வளவு பெரிய காய்ச்சலா இருந்தாலும் சரி தலைவலியா இருந்தாலும் சரி கூட நான் படுத்துட்டா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்களா, சாப்பிடுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, நேரத்துக்கு அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்ற ஒரே ஒரு கில்ட், அதாவது குற்ற உணர்ச்சியால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்திரையை போட்டுட்டு அடுப்படிக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். அப்படியே யாராவது வற்புறுத்தி நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம், உடம்பு சரியில்லை அப்படின்னா படுத்துக்கோங்க, உடல்நிலைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் கூட கேட்காம இந்த வேலையெல்லாம் என்ன ஆகுது, நான் இல்லாம இந்த வேலையெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தாலே என்ன பண்றாங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அன்றாட வேலைகளை தின தினமும் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களா தான் பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே வெளியூருக்கு எங்கேயாவது போயிட்டாலுமே அவங்களுக்கு இந்த எண்ணம் தான் வர ஆரம்பிக்கும். நான் வந்து வீட்டுக்கு விட்டு வெளியே வந்துட்டேன், 2 நாள் ஆயிடுச்சு, 1 நாள் ஆயிடுச்சு, இப்ப வீட்டுல என்ன நடந்துகிட்டு

இருக்கும், ஏதோ நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அம்மாக்களுடைய திங்கிங் எப்பயுமே வீட்டை சுத்தி சுத்தியே தான் இருக்க ஆரம்பிக்குது. வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த திங்கிங் மட்டும் தான் இருக்க ஆரம்பிக்குது. இதை விட்டு வெளியில வரக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களை சுத்தி சுத்தி இருக்க ஆரம்பிக்குது. சோ உடல்நிலை சரியில்லைனாலும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி அப்படின்றது அவங்களுக்குள்ள வர

சரியில்லைனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் வருது? வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஏன் அந்த குற்ற உணர்ச்சி அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குது அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் கேள்வியாக வச்சிருக்கேன். இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. நேரிலே குறிப்பா பெண்கள் நீங்க தான் மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. இப்போ தொடர்ந்து உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை

0: வரவங்களாக வந்திருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சேலமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 முதல் 5 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
6: மச்சான் நான் ஊருக்கு போறேன்டா, வர கொஞ்ச நாள் ஆகும்.
7: அப்படியா, சந்தோஷம்டா, நல்லபடியா போயிட்டு வாடா சாமி.
6: ஓ, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சரி வா, நீ தானே போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்.
7: இது வேறையா? சரி வா போலாம். டேய் என்னடா, வந்ததுல இருந்து மேலையா பாத்துட்டு இருக்க, என்ன இருக்கங்க?
6: இல்ல மச்சான், மதுரைக்கு போற பஸ் 4 மேலதான் வரும்னு சொன்னாங்க, அதான் மேலேயே பாத்துட்டு இருக்கேன்.
8: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
9: லேசா லேசா
10: லேசா லேசா
9: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நம்ம இந்திய உச்ச நீதிமன்ற வரலாற்றில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்திருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர் இப்போ இந்திய உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக வந்து பதவியேற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண், வரலாற்று சாதனை படைச்சிருக்கக்கூடிய ஒரு பெண் பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்க போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளையும். கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் வந்து வெங்கிட சுப்பிரமணி மோகனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இதுக்கு முன்னாடி இவங்க உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக வந்து பணியாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இந்திய உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக வந்து பதவியேற்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். ஏன்னா உச்ச நீதிமன்ற வரலாற்றிலேயே உயர் நீதிமன்ற நீதிபதியாக இல்லாமல் நேரடியாக மூத்த வழக்கறிஞர்லேருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுற இந்தியாவின் 2வது பெண் அப்படின்ற ஒரு வரலாற்று பெருமையை அவங்க பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் அப்படின்ற ஒரு சரித்திர மைல்கல்லையும் இவங்க வந்து எட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெண் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகிறாங்க அப்படின்னு போது இதுதான் முதல் டைம். அதுவும் இந்தியாவில் வழக்கறிஞர்லேருந்து நீதிபதியாக மாறுறது இவங்க 2வது பெண்மணியாக இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம ஊரில் சாதனையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வரலாறாக பதிவு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறி இருக்காங்க வெங்கட சுப்பிரமணி மோகனா அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி அவர்கள். ஸோ இதனால நம்ம சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதித்துறையில் பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற முடியும், பெண்கள் முன்னேறினா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் என்ன நடக்கும் அப்படின்றத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கல்வியில் முன்னேற முடியும் அப்படின்றதையும் இவங்க சாதிச்சிருக்காங்க. அது மூலியமா பொருளாதார சுதந்திரம், ஃபினான்சியலா பெண்கள் இண்டிபெண்டா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தெரிய ஆரம்பிக்குது. ஒரு பெண் அடுத்தடுத்து உயரும் போது, அடுத்தடுத்து நல்லா சம்பாதிக்கும் போது தான் குடும்பத்தை வழிநடத்த முடியும், தன்னோட சொந்த உழைப்பிலிருந்து தனக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கிறதுக்கு முடியும் அப்படின்றதையும் வந்து இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து உதவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீதிபதியா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை தானே. சோனா எஃப்எம் சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் நான் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எல்லா பெண்களும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பர்சனலா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து டெல்லி வரைக்கும் ஒரு பொண்ணால அவங்களுடைய வாதம், திறமையான வாதத்தை எடுத்து வச்சு அது மூலியமா தான் அவங்களால முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களை அவங்க கிரியேட் பண்ணி அவங்க இப்போ இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு போது

ஒவ்வொருநாளையும் உங்களுடைய இலக்கை பெரிதாக்க ஆரம்பிச்சு அந்த இலக்குக்காக ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்க சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றதான் நான் இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உங்க எல்லாருக்கும் பர்சனலா எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க. உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்றதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. எல்லாமே இருக்கிற ஒரே ஸ்கூல் சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல். Admissions open for 2026-27 academic year. உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனாவளியப்பா பப்ளிக் ஸ்கூல், TPT Main Road, Junction, Salem. Contact 9424592160.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: சாப்பாடு சரியில்லைனா நம்மளுடைய மனசுமே வந்து கெட ஆரம்பிக்கும், மனசுமே சரியில்லாமல் போகும் அப்படின்றத இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு ஆய்வு குறிப்பு படிக்கும் போது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பேச போறேன். ஸோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பெண்கள் சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டா சரியா சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு போதுமான உணவு கிடைக்காத ஒரு பக்கம் இருக்கட்டும், குடும்பத்துக்காக வந்து தியாகம் பண்ணக்கூடிய ஒரு உணர்வா இருக்கட்டும், இது எல்லாமே அடிக்கடி இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சரியான உணவுகளை சாப்பிடாம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போக ஆரம்பிச்சது அப்படின்னா சாப்பாடு சரியில்லைன்னா மனசும் கெட ஆரம்பிச்சிடும். அதை பத்தி தான் தொடர்ந்து நான் பேசலான் இருக்கேன். சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்காவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் காரணமே இல்லாம பயங்கரமா கோவப்பட ஆரம்பிப்பாங்க, எரிச்சல் பட ஆரம்பிப்பாங்க. நாம நினைப்போம் அவங்க வேணும்னே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அது நிஜத்துல அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து இல்லாம இருக்கலாம், இல்ல உணவு இல்லாத பாடல் வந்து கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதையும் தாண்டி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க வந்து கண்ணம்மா பகுதியில பேச போறாங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில பேசுறதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேவதி மேம் தான் இருக்காங்க. சோ ரேவதி மேம் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகா தெரபிஸ்டா, நம்ம சேலம்ல கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி மேம். அவங்க கிட்டதான் தொடர்ந்து நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். ரேவதி மேம், நீங்க சொல்லிருந்தீங்க யோகா அப்படின்ற ஒண்ணு வந்து மனசையும் உடலையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது பெண்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில?
6: முதல்ல பிசிக்கலி சேஞ்ச் பண்ணும். நீங்க வந்து எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷன்ல போய் ஒரு பொண்ணு உட்கார்ந்தாலும், அந்த பொண்ணுக்கு தன்னை மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறது எல்லாருக்குமே நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது.

0: எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்கும். பிசிக்கலாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும், அது மெயின்டைன் ஆகும். அப்புறம் மென்டலி ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா நோட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஃபினான்ஷியலி ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு கண்டிப்பாக நினைப்பாங்க.
1: ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மொத்தமாக மாற்றுறது தான் இந்த யோகாவோட ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உடலளவில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா பெண்கள் வந்து மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா தன்னையை பார்க்க ஆரம்பிப்பாங்க, தன்னை சுற்றி இருக்கவங்கள பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து ரேவதி மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேம், இப்போ நீங்கள் வந்து யோகா ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்போது ஃபியூச்சரில் இந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யோகாவுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். இப்போ மேபி அதோட அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யோகானா உடம்பு சரியில்லாதவங்க மட்டும்தான் போய் பண்ணணும், நம்ம உடம்பை டோட்டலாக கெடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம யோகா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இப்படி தான் ஆக்சுவலி ஒரு புரிதல் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எங்களுக்கு எல்லாரையும் ரீச் பண்ணுறது. இப்போ வரையும் யோகா கிளாஸ்க்கு போகிறோம்னா வீட்லேயே கேட்பாங்க, ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, மேம் எங்கள் பாட்டி என்ன உனக்கு உடம்பு சின்ன வயசில் எதுக்கு நீ யோகா கிளாஸ் போகிறேன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவேர்னஸை நாங்கள் கொஞ்சம் கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். யோகா எல்லாருக்குமானது, எல்லாருமே பண்ணுங்க. எப்படி நீங்க வந்து ஹோட்டலுக்கு போய் ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க, பட் ஒரு யோகா கிளாஸ் ஃப்ரீயா கூட யோகா சொல்லி கொடுப்போம், வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து, இல்ல மேம் ஃப்ரீ யோகா கிளாஸ். ஆனா என்கிட்ட பொறுத்தவரையும் யோகா கிளாஸ்க்கு வந்தவங்க, மேம் இது போர் அடிக்குதுன்னு நின்னதா நான் இதுவரையும் கேட்கல.
1: யோகா அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து ஃப்யூச்சரில் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பெண்கள்லாம் அடுத்தடுத்து இந்த டாக்டர்கிட்டலாம் போய் கேட்கும்போது, நீங்கள் வந்து ஏதாவது யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அது பண்ணாமல் இருக்கிறனால தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு 20% வந்து அடுத்தடுத்து அவங்க உடலை பார்த்துக்கிறதுக்கு, அவங்களுடைய மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து இதெல்லாம் மாறும் அப்படின்றதையும் வந்து மேம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்ககிட்ட நாம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து லேசர் லேசர் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேவதி மேம் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து யோகா தெரபிஸ்டா, நம்ம சேலம்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேருக்கு யோகா ட்ரைனிங்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ரேவதி மேம் கிட்டதான் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க யோகா அப்படின்றது வந்து பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும், அது மூலியமா பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த
0: கொண்டு முடியும். சோ தைரியமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: பெண்கள், நீங்க வந்து மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், உடல் அளவுல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, டே டு டே லைஃப்ல வந்து ஒரு பழக்கத்தை வந்து வளர்த்துக்க ஆரம்பிங்க. அந்த பழக்கம் வந்து உங்களை மெருகேத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத மேம் சொல்லியிருக்காங்க. அது யோகா அப்படின்றதையும் தாண்டி எக்ஸசைஸா இருக்கலாம், வாக்கிங்கா இருக்கலாம், இது எல்லாமே வந்து பெண்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும். மேம், இப்போ நீங்க சொல்லியிருந்த மாதிரி யோகா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பெண்களுடைய வாழ்க்கையில அது வாழ்க்கை முறையா வந்து பழக்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்?
0: கொஞ்சம் மெனக்கிடணும், நம்பணும், ப்ராப்பரா ஒரு யோகா ட்ரைனரையோ தெரபிஸ்டையோ கண்டுபிடிக்கணும், அவங்க கிட்ட போய் ரீச் ஆகணும். ஏன்னா எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ற இடம் தான் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போறத டிசைட் பண்ணும். எப்பவுமே நமக்கு யோகா மேபி ரொம்ப பிடிக்கலாம், தப்பான ஒரு இடத்துக்கு போய் தப்பான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டாங்க. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து ரொம்ப நிதானமா பார்த்து செலக்ட் பண்ணுங்க.
2: ஸ்டார்டிங் தான் மெயின். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு விஷயத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது, பிரச்சனை ஆகாத மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாத்திக்கோங்க அப்படின்றதையும் ரேவதி மேம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்காங்க. மேம், நீங்க சொல்லியிருந்த மாதிரி யோகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முதல்ல வந்து உடல் அளவுல வந்து பலப்படுத்த ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமேட்டு தான் வந்து மனதளவுல பெண்களை வந்து பலப்படுத்த ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் உடல் அளவுல முதல்ல வந்து பலமாயிட்டாங்க, அடுத்தது மனதளவுல பலமாகறாங்க அப்படின்னும் போது அந்த நேரத்துல பெண்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க?
0: மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங் பண்ணுச்சுன்னா எப்பவுமே ஒரு உமன் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னா அந்த மேல் அடுத்த வேலையை பாக்குறதுக்கு போயிடுவாங்க. அந்த விமன் வந்து ஒரு 4 நாள் அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அதையே 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு வருத்தத்திலேயே இருப்பாங்க. அவங்களால அதுல இருந்து ரொம்ப சீக்கிரமா வெளியில வரவே முடியாது. யோகா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா அடுத்த எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். இப்ப எனக்கு வருத்தம் இல்லையா, நானும் எமோஷன் ஆவேன், கோவப்படுவேன், ஆனா அடுத்த 5 நிமிஷத்துல அதுல இருந்து வெளியில வந்து வேற வேலையை பாக்குற ஒரு மெச்சூரிட்டியை யோகா நமக்கு கத்து கொடுத்துரும்.
2: யோகா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் டவுனாக இருக்கீங்க, எமோஷன் அப்படின்றது அதிகமாக வர ஆரம்பிக்கும், மேம் சொல்லியிருந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் மனதளவில் ஸ்ட்ராங்காக நம்ம ஆகணும்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். அது

அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்காக நம்ம வந்து செலவிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நம்மளை வந்து பல செலவுகளை குறைக்கவும் ஆரம்பிக்கும், பல செலவுகளுக்காக நம்மளால உழைக்கவும் ஆரம்பிக்கும் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து ரேவதி மேம் சூப்பரா சொல்லியிருந்தாங்க. நேயர்களே, நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசலேசா நிகழ்ச்சி நேயர்களே. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள், இந்த நிகழ்ச்சி எப்படி போச்சு அப்படின்ற பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் மறக்காம சோனா ஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. டாடா, பை பை நேயர்களே. Thank you.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்க காதோரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ட்ரெண்ட்ல என்னென்ன ஏஐ வெப்சைட் புதுசு புதுசா வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம மார்க்கெட்ல இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில இது வாக்குறேன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில எடுத்தது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான சமையான ஒரு ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கு. இந்த ஏஐ வெப்சைட் யூஸ் பண்றதுனால என்னென்ன விஷயம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இந்த வெப்சைட்டோட பெயர் தான் பிக்டோரி அப்படிங்கிறது, PICTORY.AI அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இதில் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு, என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடவா. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ராடக்டை தொட்டிங்க அப்படின்னா அதில் கிரியேட்டு, எடிட்டு, ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரியேட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை நான் அப்படியாவது வீடியோவாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் அதை பண்ண முடியும். ஐடியா டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து யூஆர்எல் டு வீடியோ அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இமேஜ் டு வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் டு வீடியோ, ஆடியோ டு

0: அதுக்கப்புறம் சப்டைட்டில் அண்ட் கேப்ஷன் ரெடி பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்லேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சூப்பரான எடிட்லேயே இருக்க விஷயம் என்னென்னா, நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோவுக்கு மியூசிக்கும் சவுண்டும் ஆட் பண்ணிக்க முடியும், கிளிப்ஸை ஹைலைட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் அப்படிங்கிறதுல என்ன இதுவாக்கர் இருக்கும் அப்படின்னா, அதில் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஐயை பயன்படுத்தி உங்களால் டெக்ஸ்ட் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு இமேஜ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்க முடியும். ஏஐ எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸை எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டோட பெயர் pictory.ai அப்படிங்கிறது, அதோட பெயர் pictory.ai அப்படிங்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க அது வாக்கரேனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் நினைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசாக தெரியுதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. வந்துட்டுருக்கேன் உன்னை பார்க்க, உன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க. வந்துட்டுருக்கேன், காத்திரு காதலோடு ஒரு ரைடுக்கு.

இந்த நொடி, இந்த நொடிக்கு தான் காத்துட்டு இருந்தேன். உன் கையை பிடிக்க, உன் செருப்புல என் கவலையை மறக்க. ஐநோ நீ வருவன, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவன. லெட்ஸ் கோ.

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1ஆம் தேதியில இருந்து புதுசா பி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் 1 முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் பி பிளஸ் கிளினிக்.
3: எழு எழுந்து நில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு, வாழ்வே இது போராட்டம்.

0: மச்சான் மச்சான்
1: என்ன மச்சான் என்னாச்சு ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற? எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதனால திவாகர் உங்களுக்கு உதவியா இருக்கும். எப்படி அது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும், எந்த பாட்டுக்கு எந்த நான் ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். அதனால பாடலோட கருத்துக்கள் எதா இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. அந்த கருத்துக்களை எப்படி திவாகர் அனுப்புறது அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்பணும். நீங்கள் உங்கள் பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புனீங்கன்னா தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் இது எல்லாத்தையுமே, அதாவது எந்த ஊர்லேருந்து எந்த நான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறது வசதியாக இருக்கும். அதனால் கருத்துக்கள் எதாவது இருந்தால் மறக்காமல் அனுப்புங்க மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இப்போ இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான சமையான 5G ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நீங்க ஒரு 27,000 வாங்கக்கூடிய ஒரு சமையான ஸ்பெக்ஸோட இருக்க சூப்பரான ஸ்மார்ட் போன். இது வந்து மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு மொபைல். அதுவும் முக்கியமா இந்த மொபைல் மேட் இன் இந்தியா. இந்த மொபைலோட பெயர், இதுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லிடுவா. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்பல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய 1 5G அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பெயர். சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிக்கான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க மக்களே. உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வருது முன்னாடி, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் LYTIA 600 AI கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்கு. அப்படியே உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கு. இந்த மொபைலில் பின்னாடி கொடுத்துருக்க 3 கேமரா தான் ஹைலைட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் கேமரா உங்களுக்கு சோனியோட 50 MP சென்சார் பிளஸ் OIS கேமரா வருது. அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு 8 MP ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும் 2 MP ஒரு மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட் வருது. இது எல்லாமே ஒரு ஸ்கொயரான ஒரு ஃப்ரேம்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. இதை தாண்டி பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேசிவான பர்ஃபாமன்ஸாக தான் அந்த மொபைல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 7400 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலை டிசைன் பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வரும் ஜென்ரேஷனுக்காக தயாரித்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பெசில்லெஸ் டிஸ்பிளேவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சுக்கு டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக அட்ராக்டிவாக இருக்குது. இதில் டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸோட வருது. நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் ஃபீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இதுலேயே நேட்டிவ் AI பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் டிவைஸோட பர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமிங்க்கெலாம் ஒரு சூப்பரான மொபைல். ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளோ டாப்ஸ் எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நம்ம ஹெட்ஃபோன்ஸை போட்டு பாட்டும் கேட்டுக்க முடியும் வயர்டு ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபோன் பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் யாராவது ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்க 27,000 இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பெயர் தான் வேர்பல் ஒன் அப்படிங்கிறது தான் அதோட பேர். இது ஆன்லைன்லயே அவைலபிளா இருக்கு, வேணா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இப்ப உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாடு கேட்டு வாங்க மக்களே.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோன்மிட்ட சோகப்பே.
3: என்னடா
2: டேய் போடா.

0: தக்கத்துண்டி தக்கத்துண்டி.
1: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
2: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
3: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு, நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
2: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
3: என்னது, கேன்சரா?
4: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
2: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
5: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து கொஞ்சம் தனித்துவமா வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து இப்போ ஒரு செமையான விஷயம் சொல்ல போறான்னு சொன்னல, அது என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன் சேஃபா இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ மொபைல் ஃபோனை ரொம்பவே கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தெரியாமே அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. மொபைல் ஃபோனை நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்க வேண்டியது அவசியம். எதுக்காகனா நம்மளோட பர்சனல் நிறைய வந்து நம்ம மொபைல் ஃபோனில் தான் இருக்கு. நம்மளோட டேட்டாஸ்லாம் நிறைய நம்ம மொபைல் ஃபோனில் வச்சிருக்கிறதுனால நம்மளோட மொபைல் ஃபோனை நம்ம சேஃபாக வச்சிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும்.

அப்படி உண்மையாகவே நம்ம மொபைலில் நம்ம சேஃபாக தான் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான செமையான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நம்ம மொபைலில் நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். உதாரணத்துக்கு ஒரு கேமரா ஆப்பாக இருக்கலாம், கேமிங் ஆப்பாக இருக்கலாம், ஏதாவது டாக்குமெண்ட் ரீடராக இருக்கலாம், சோஷியல் மீடியா ஆப்பாக இருக்கலாம், இந்த மாதிரி பல வகையான ஆப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இருந்தாலும் அந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணுறப்ப அது இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கும். இந்த மாதிரி பர்மிஷன் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்மிஷன்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு எல்லாத்துக்கும் அலோவோ இல்லை ஓகேவோ கொடுக்கக்கூடாது. இப்போ பாட்டு கேட்குற ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டு கேட்குற ஆப்புக்கு என்ன பர்மிஷன் வேணுமோ அந்த பர்மிஷன் தான் கொடுக்கணும். நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வேணுமா அது கொடுக்கலாம், இன்டர்நெட்லேருந்து நமக்கு பாட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு. இன்னொன்று நம்மளோட ஸ்டோரேஜோட ஆக்சஸ் கேட்கும், அந்த பர்மிஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி பர்மிஷன்லாம் கொடுக்கறதுனால நம்மளால் பாட்டு கேட்டுக்க முடியும். இதை தாண்டி அந்த பாட்டு கேட்குற ஆப்பு கேமரா பர்மிஷன் கேட்டாலோ இல்லை கேலரி பர்மிஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாலோ இல்லை மைக்கோட பர்மிஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குதோ இல்லை கான்டாக்டோட பர்மிஷன் இந்த மாதிரிலாம் கேட்டால் தயவு செஞ்சு அதை அலோவ் கொடுக்காதீங்க. பாட்டு கேட்குற ஆப்பு அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். நீங்கள் எந்த ஆப் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன்மா இதில் ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்குது அப்படின்னா இந்த ஆப்புக்கு அந்த பர்மிஷன் உண்மையாகவே தேவையா, இதை தேவைப்படுமா, இதை யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறையா இந்த மாதிரி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்பே எல்லா ஆப்புமே வந்து சூப்பரான ஆப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஆப்லாம் வந்து அதுலேயுமே மோசமான ஆப்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆப்லாம் நாமளே தெரியாமல் டவுன்லோட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணதுக்கப்புறம் அது கேட்கக்கூடிய பர்மிஷன்ஸும் நம்ம கொடுத்தோம்னா நம்மகிட்ட இருக்க எல்லா டேட்டாஸும் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்பும் பார்த்து சேஃபாக டவுன்லோட் பண்ணுங்கள், ரிவ்யூஸ்லாம் படித்து பாருங்கள். ரிவ்யூஸ் படித்து பார்த்துட்டு அந்த ஆப் உண்மையாலுமே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் கரெக்டான வழியாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். தெகுரு நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க இது வக்கரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது, பாடலுக்கு பிறகு உங்கள்கிட்ட சொல்கிறேன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் சொல்ல போறேன். ஸ்மார்ட் போன் ட்ரிக் அப்படிங்கிறத விட உங்கள் ஸ்மார்ட் போனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒரு செமையான ஒரு ஆப் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப்னால என்ன திவாகர் எனக்கு யூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு உங்கள் ஃபோனை சேஃபாக வச்சுக்க முடியும். நீங்கள் உங்கள் ஃபோனை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரன் ஸ்மார்ட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்கேனை மட்டும் நீங்கள் ரன் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் எந்த அளவுக்கு இருக்குது, உங்கள் ஃபோனில் ஏதாவது வைரஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி கொடுக்கும். இதை செக் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்க முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டாமல் இருந்துக்கும். இதை தாண்டி இதில் ஏஐ பவர்டு ஸ்கேம் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது மூலிமா உங்களுக்கு வெப்சைட்டில் இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இது பாதுகாத்து கொடுக்கும். எஸ்எம்எஸில் இருந்து ஏதாவது ஃபிஷிங் லிங்க் இந்த மாதிரி ஏதாவது வந்தால் கூட இது வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் ஸ்கேம் கால்ஸ்லாம் வந்து பிளாக் பண்ணுற வசதியும் இருக்குது. இப்போ பொதுவாக வந்து நிறைய பேர் ஸ்கேம் ஸ்கேம்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்க கால்லாம் வந்து இதை கண்டுபிடிச்சி இந்த காலை நம்ம அனுப்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியும் இது கொடுக்கும், அதை பிளாக் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்எம்எஸ்லையும் நான் சொன்ன மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து தேவையில்லாத ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படின்னு

அதையுமே இது வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அது மூலிமா நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் நிறையா ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அதில் இருக்க பாஸ்வேர்டெலாம் வந்து எந்தெந்த பாஸ்வேர்டு வந்து எந்த லெவலில் இருக்குது, அது லீக் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும். 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து 50 MB தான் அந்த ஆப்போட சைஸு. டவுன்லோட் பண்ணி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, அது வாக்காரனோட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 4 கிலோமீட்டர் நேரம் வந்தாச்சு. நம்ம டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நான் இன்னைக்கு காலைல பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு யோசனை, அதை வச்சு தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நீங்கள் அடுத்த பிறவியில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றீங்க, எதனால அந்த ஒரு விஷயமா பிறக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ உங்களுக்காக கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த பிறவியில் என்னவா பிறக்க ஆசைப்பட்றீங்க, எதனால அதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாக இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் ஆகிடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைதளங்களில் நடந்திருக்குங்க. உள்ளூர்லேருந்து உலக லெவல் வரையும் ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இப்போது அதுக்குள்ளேயே சம்மர் லீவ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி சம்மர் லீவ் சரின்னு வந்து போயிடுச்சு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நாளைக்கு ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கான அந்த ஸ்கூல் பேகு, லஞ்ச் பேகு, பென்சிலு, பேனா எல்லாத்தையும் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க, பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ஸ்கூல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல, ஸோ உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் திரும்ப போய் பார்க்கலாம், ஃபேவரட்டான டீச்சர்ஸ்லாம் திரும்ப போய் பார்க்கலாம். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். நாளையிலேருந்து ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க, ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா புதுச்சேரி இருக்குல்ல, புதுச்சேரியில் ஒரு வளைகாப்பு பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வளைகாப்பு அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. என்னப்பா வளைகாப்பு தானே பண்ணாங்க, அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குது. இப்போது நார்மலாக வளைகாப்பு யாருக்கு பண்ணுவாங்க? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. ஆனால் அங்கே ஒரு பூனைக்குட்டிக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பூனைக்குட்டிக்கு வளைகாப்பு பண்ணியிருந்தாங்க. பூனைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும், அதாவது பால், மோர், தயிர், கருவாடு, மீன், சிக்கன், அதெல்லாம் வச்சு வளைகாப்பு வந்து பண்ணியிருக்காங்க, கொடுத்து வச்ச பூனை போல். ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. பூனைக்கு இல்லாமல் வளைகாப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறேன், எனக்கு வந்து புரியுது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் அடுத்த பிறவியில் என்னவா பிறகணும்னு ஆசைப்பட்றீங்க, எதனால் அதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அதுதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரியதேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரியதேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி

0: தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள் அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான் நான் ஊருக்கு போறேன்டா, வர கொஞ்ச நாள் ஆகும்.
2: அப்படியா, சந்தோஷம்டா, நல்லபடியா போயிட்டு வாடா சாமி.
1: ஓ, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சரிவா, நீ தானே போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்.
2: இது வேறையா? சரிவா போலாம். டேய், என்னடா வந்ததுல இருந்து மேலேயே பாத்துட்டு இருக்க, என்ன இருக்கங்க?
1: இல்ல மச்சான், மதுரைக்கு போற பஸ் 4 மணிக்கு மேலதான் வரும்னு சொன்னாங்க, அதான் மேலேயே பாத்துட்டு இருக்கேன்.
3: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
4: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
4: ஆஹா, அப்போ விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
4: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
0: ஜெசி, ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க.
5: என் வாழ்க்கையில நான் நினைச்சது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதாரா?
0: நீ ஒன்னும் ஒன்னும் ஒன்னும் கவலைப்படாத, நமக்கானது நம்மள தேடி வரும் ஜெசி.
5: என்னத்தை வருது, டெய்லியும் ஒரு ப்ராப்ளம் தான் வருது.
0: சரி விடு, எல்லாம் போக போக சரியாயிடும்.
5: நானும் போயிட்டே தான் இருக்கேன், இன்னும் சரியான பாடம் காணோம்.
0: சரி, லிட்ரலி லைஃப் எப்படிதான் போகுது?
5: நான் நினைச்ச மாதிரி மட்டும் இல்லவே இல்லை தாரா. மார்னிங் ஒரு மாதிரி மோட்டிவேஷனா ஆரம்பிச்சு, மதியானம் லைட்டா கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு போய் எண்ட் ஆஃப் த டே மொரட்டு டிப்ரெஷன்ல முடிஞ்சிருது. ஆக மொத்தம் டெத் பெட்ல இருக்கண்டி.
0: எது, சேட் பெட்ல இருக்கிறியா?
1: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க அடுத்த பிறவியில என்னவா பிறகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க, எதுனால அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஏன் வெயிட் பண்றீங்க? டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க, நம்ம அப்படியே ஜாலியாக பேசலாம். இப்போ நம்மள நிறைய பேர் ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆஃபீஸில் லீவ் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஒரு பொருள் ஃபேக்காக இருக்கா இல்லைனா உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணுற வரைக்கும் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடியை கண்டிப்பாக வந்து சொல்லலாங்க. இப்போ நான் எதுக்கு சாட் ஜிபிடிக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்கு, சாட் ஜிபிடி ஒரு உலக சாதனையை பண்ணியிருக்கு. என்னது, சாட் ஜிபிடி உலக சாதனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். எஸ், என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது சாட் ஜிபிடி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் சாட் ஜிபிடியோட வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். யாரும்

எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி அப்படின்னு வந்து சொன்னேன். அந்த ஃபீல்டில் நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தாலும் அந்த சாட்ஜிபிடியோட க்ரோத் அப்படின்றது லிட்ரலி ஹை, ரொம்ப ரொம்ப ஹை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நிலையில் சாட்ஜிபிடி ஆரம்பித்து 3 வருஷத்தில் அந்த 1 மாதத்துக்கு ஆக்டிவாக இருப்பாங்கல்ல மந்த்லி யூசர்ஸ், அவங்களோட கவுண்ட்டு 100 கோடியை தாண்டி போயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து பார்க்கப்படுது. இது வந்துட்டு ஒரு உலக சாதனையாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சாட்ஜிபிடியை கண்டிப்பாக எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எதுக்காக சாட்ஜிபிடியை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavaliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavaliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 944259-2160.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேலயாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: நீர்வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் அடுத்த பிறவியில் என்னவா பிறகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க, எதனால அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பரையும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்ற கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது இந்தியா ஃபுல்லாக ஒருத்தர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு, அதுவும் சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. கேட்கவே செம்ம ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ சைக்கிளில் இந்தியா ஃபுல்லாக அதுவும் 60 நாளில் எப்படி ட்ராவல் பண்ணார் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது பெங்களூரில் இருக்கிறவர் தான் குட்ரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னோட பைசைக்கிள் அதாவது சைக்கிளில் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு, அதுவும் 60 நாளில். எப்படி தெரியுமா, அவர் சோலார் சைக்கிளை வந்து யூஸ் பண்ணி இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதாவது சோலார் சைக்கிள் அப்படின்னா எலக்ட்ரிக் சைக்கிள் மாதிரி சோலார் சைக்கிள், அந்த சோலார் பவர் வச்சு சைக்கிள்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ட்ராவல் வந்து பண்ணுவாரா. அந்த சோலார் பேனல் அப்படின்றது 40 கிலோவாட்கான ஒரு சோலார் பேனல், நல்லாவே வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட 10-12 மணி நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாராம். அப்படி ட்ராவல் பண்ணி 60 நாளில் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டாருங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் நிறைய வில்லேஜஸில் ரோடு வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி குண்டுங்குழியமாக இருக்கும், மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லலாம் வந்திருக்கும். ஸோ அந்தந்த இடத்தெல்லாம் அவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து போவார்ல, ஒவ்வொரு மக்களும் வந்துட்டு அவர் அன்பாக வரவேற்று சாப்பாடுலாம் போட்டு வீட்டில் தங்க வச்சு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க. அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது நார்த் இந்தியா சைடில் அவர் வந்து நல்லபடியாக ட்ராவலை முடிச்சிருக்கணும், அதனால் அவருக்கு கோவிலில் பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைக்கிளுக்கு அவருக்கெல்லாம் கோவிலில் ஸ்பெஷல் பூஜைலாம் பண்ணி வேண்டிக்கிட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம பேசுபொருளாக போயிட்டுருக்கு. நிஜமாலுமே இது வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். எதனால அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக ஒருத்தர் சைக்கிள்லேயே அதாவது சோலார் சைக்கிள்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இவ்வளோ நேரம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சம பேச பொருளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்ல. இப்போ இதை தாண்டி நம்ம கூட சோசியல் மீடியா கிரியேட்டர் பேச போறாருங்க. யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம கோகுல் பிரதர் தான், துறையூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கோகுல் பிரதர் தான் இன்னைக்கு அவரோட சோசியல் மீடியா ஜேர்னியை ஷேர் பண்ணிக்க போறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது கூட சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பிரதர். இப்போது பீப்புளோட நம்ம கனெக்ட் பண்ணி கண்டென்ட்டை மேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேஜ் எப்பயுமே டாப்பில் இருக்கும்னு சொல்கிறீங்களா?
8: கண்டிப் டாப்பில் இருக்குன்றத விட கண்டென்ட் என்ன போடணுன்றதா அந்த கண்டென்ட் கிரியேட்டர் டிசைட் பண்ணி அவர் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அதுதானே அவரோட ப்ரொஃபஷனே. நாளைக்கு அது ஒரு டீம்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு அவர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு ஆளாக மாறிடுவார் அவர்.
7: ஓகே ஓகே பிரதர், புரியுது. இப்போ எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் மேக்கர் நாமளா இருக்குன்னு சொல்றீங்க?
8: கண்டிப்பா டிசிஷன் மேக்கர் நாமளா இருக்கணும்.
7: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். அதே மாதிரி இப்போ நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்லே கேஜெட்ஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா பிரதர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல?
8: கேஜெட்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பா இன்னைக்கு நாள்ல தேவைப்படுற ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஒரு ஹோலி லேண்ட் மைக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஐஃபோன், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் பெஸ்ட் அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படின்ற இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலையாக மாறிடுச்சு. பட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி ஸ்டார்ட் பண்ணல. எப்படின்னா, மைக்கு கூட நான் வாங்கலை, என்னோட ஃபோனில் ரெக்கார்டர் ஆன் பண்ணி என் பாக்கெட்டுக்குள்ளே ஃபோன் வச்சுருவேன். வச்சுட்டு ஃபோன் என்னோட நார்மலான போக்கோ ஃபோன் நான் வச்சுருந்தேன். அது ஒரு 13,000 தான். அண்ட் தென் வந்து ஒரு 18,000 சம்திங் விவோ ஒரு மொபைலில் தான் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அந்த மொபைலில் தான் ஷூட் பண்ணி வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ

0: இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து இன்றைக்கி நாளில் நான் ஒரு ஹோலி லேண்டு ஒரு ஐஃபோன் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கேஜெட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான். பட் அக்கார்டிங் டு தேர் ஃபினான்ஷியல் கண்டிஷன் அவங்க அதை பார்த்துட்டு பண்ணி.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர், நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஏற்றுக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கேஜெட்ஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக்கான மைக் இருந்தால் போதும், உங்களால் குவாலிட்டியான அவுட்புட்டை கண்டிப்பாக வந்து தர முடியுங்க. ஸோ நீங்கள் போக போக உங்களை சேனல்லேருந்து ரெவன்யூஸ்லாம் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் கேஜெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கோகுல் பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸா மாத்துது. விநாயகா மிஷன்ஸ் லா ஸ்கூல், OMR ரோட், சென்னை. கால் 7358201234.

0: இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயச நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டுக்காக நம்ம கூட கோகுல் பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு. என்ன ஏது அப்படின்றத நம்ம கேட்டலாமா? கோகுல் ப்ரோ, நம்ம லாஸ்ட்டாக இந்த கேஜெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி நம்ம ரெகுலராக பேசிட்டு வந்துட்ருக்கோம். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க, அந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் இந்த சோஷியல் மீடியா பேஜிலேருந்து?
1: இதை ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சீக்கிரமாகவே அவங்க வந்து ஒரு 2 or 3 months எடுத்துடலாம். பட் அப்படி போனால் அது சரியான ட்ராக்ல போகுமான்றது தெரியாது. ஏன்னா அது அது எப்பப்போ வரணுமோ அப்பப்போ தான் வரணும், அப்போனா அது நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு வாங்குறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பட் ஆனால் இதுக்காக இஎம்ஐ போட்டு ஒரு முடியாத சூழ்நிலையில் ஆரம்பிக்கிற ஒருத்தர் மிடில் கிளாஸ்லேருந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஐஃபோனில் ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு மைக், அதுக்கப்புறம் லைட்டு, அதுக்கப்புறம் ட்ரைபாட், இதெல்லாம் வாங்குறாரு அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங்கில் அது வேண்டாம். ஏன்னா நம்ம நார்மலி யூஸ் பண்ணுற போனே எப்படியா இருந்தாலும் இப்போது ஒரு 20,000 கம்மி யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. கேப்கட்டோட கிராக்டு வெர்ஷன் நீங்கள் கூகுளில் போனாலே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற சோர்சஸை வச்சு ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிட்டு அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நிறைய இடத்துல நம்மளுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இது நல்லா நமக்கு செட் ஆகுது. ஸோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம தாராளமாக.
0: ஓகே ஓகே ப்ரோ, இப்போது நம்ம கோகுல் ப்ரோ சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணுங்கள். என்ன கேட்டால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பல்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் போடாதீங்க. 20,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீதி இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம கோகுல் பிரதர் இருக்கிறார்ல, அவருமே வந்துட்டு புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ சேலமில் ஒரு சில இடங்களில் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெளியெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க ஈவினிங் டைமில் நைட் டைமில் அப்படின்னா பார்த்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம் கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
1: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் 5வது மருந்து என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். டாக்டர் பிரதாப் கேரளத்து சாலைகளின் வழியே கிராமப்புறங்களில் அப்படியே போயிட்டுருக்கிறாரு. அங்கே கடைகளில் நம்ம ஊர்கள் மாதிரி கோகோ கோலா பெப்சி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் வழிநடுக தென்னை மரங்களும் தென்னை மரத்தில் இளநீரும் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. டாக்டர் பிரதாப் கூட அவருடைய நண்பர் ஒருவரையும் கூட்டிக்கிட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் பள்ளி காலத்து நண்பர்கள் தான். பிரதாப்பும் கேரளாவாசி தான், இப்போ இல்லை, வெளியூர் போய் கேரளா வாசமே அவருக்கு மறந்து போச்சுன்னு சொல்லலாம். அவங்க போக வேண்டிய ஊர் அச்சன்குளம். ஆனால் அச்சன்குளத்தினுடைய சாலைகளை பார்க்கும்போது இங்கெல்லாம் அடிக்கடி கார்கள் வர்ற மாதிரியே தெரியல. ஏன்னா எந்த சாலைகளும் கார் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு மாட்டு வண்டி பாதை மாதிரி தான் இருக்குது. சந்து சந்தா போகுது வயல், இந்த தென்னந்தோப்புகளின் நடுவே, அப்படி மலை சரிவுகளின் இடையே அப்படி தான் போய்கிட்டுருக்கு. ஒரு வழியாக அச்சன் குளத்தில் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போன உடனே அந்த வீடு ரொம்ப விசாலமான வீடாக இருந்தது. பெரிய களம், அதில் தேங்காயெல்லாம் காய வச்சுருந்தாங்க, மிளகு ஒரு பக்கம் கொட்டி வச்சுருந்தாங்க. பெரிய ஒரு விவசாய குடும்பம் போல் அது பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. பெரிய திண்ணை, அகலமான திண்ணை, அதில் இவங்களை உட்கார வச்சாங்க. அங்கே ஒரு பெரியவர் தான் இடுப்பில் ஒரு துணியை கட்டிக்கிட்டு ரொம்ப எளிமையாக வந்தார். என்னப்பா தலைவாயை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஆமாம், நீங்கள்லாம் ஒன்றா படித்தீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். ஆமாம் ஆமாம், நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க தான் அப்படினாரு. பாரு நீங்கள்லாம் எப்படி பேண்ட்டு சூட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, என் மையனை பாரு எப்படி கிடக்கும் அப்படின்னு சொன்னார். மேலே இருந்து தலைவாய் படிக்கட்டுலேருந்து இறங்கி மேல் அறையிலேருந்து வந்தார். பார்த்தோடனே வாடா பிரதாப், வா வா வா மேலே வந்துரு, கீழே நம்ம பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு தலைவாய். இவங்க மேலே போகிறாங்க. இவர் பிரதாப் கேட்குறாரு, என்னடா இது சட்டாம்புடி மாதிரி வளர்த்திட்டு இருக்க, காவி வேட்டி சட்டை என்ன இது கழுத்தில் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு.
2: என்ன போடா

0: சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
1: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
0: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கா. ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமிடுவோம் வி பிளஸ் கிளினிக்.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் ஓல்டு சுரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர்

0: அவர்கள்.
1: விட்றா, இந்த ஊருக்கு தான் சரி அப்படின்னாரு. ஏன், உங்க அப்பா இல்லையா, நல்லா தானே இருக்காரு, நீ இப்படி இருந்தா தான் வாழ முடியுமா, மாத்திக்கடா அப்படின்னாரு. அது இல்ல, நாம செய்யற தொழிலுக்கு இதுதான் கரெக்ட். இப்படி இருந்தோம்னா எங்க வேணாம் போலாம் வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது இப்படிதான், அதை விட வா போலாம் மேல அப்படின்னு கூட்டிட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன கடிதாசு போட்டிருந்த, ஏதோ மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு, ஆளாளுக்கு இப்படி கிளம்பிடுறீங்க, மருந்து கண்டுபிடிக்கிறேன் மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு. ஆமா ஆமா, நீ இங்கிலீஷ் டாக்டர்ல, இப்போ மற்ற மருந்துன்னா உனக்கு எப்படி ஒத்துக்குவனி, ஆனா நீங்க ஒரு மருந்து உருப்படியா கண்டுபிடிக்க மாட்டீங்க, கண்டுபிடிக்கிறவனையும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, மனுஷன் எப்படி தான் பிழைக்கிறது அப்படின்ட்டு தலவாய் மேனனை சொன்னார். நான் இந்த மாதிரி சித்த வைத்தியம் அது இதெல்லாம் நம்புறதில்லப்பா, ஏன்னா அதில் பல இடைஞ்சல் இருக்கு. அவங்க கொடுக்குற மருந்து என்ன வெறும் மூலிகை மட்டுமா கொடுக்குறாங்க, ஏதோ ரசாயனங்கிறாங்க அதுங்கிறாங்க, கடைசி அது கிட்னியை பாதிச்சுட்டு போயிடுதுல்ல, அதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னாரு. உடனே தலவாய் சொன்னார், அது நீ சொல்றதும் ஒரு விதத்தில் உண்மைதான், ஏன்னா அங்கே சித்த வைத்தியத்துக்குன்னு ஒரு முறையான அமைப்பு இல்லையே, ஏதோ அவங்கவுங்க கற்றுக்கிட்டத அதே முழுசாக கற்றுக்கிட்ட மாதிரி பண்ணுறாங்க, அதனால் வர அரகுற வேலையினுடைய விளைவு தானே இந்த மாதிரியான தொல்லையெல்லாம். அவங்க மட்டும் முறையாக கற்றுக்கிட்டு முறையாக செஞ்சாங்கன்னா இங்கிலீஷ் வைத்தியம்லாம் எங்கே போய் நிற்கிறது, அதனால தான் நீங்களாம் பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி சரி, இப்போ மருந்தை பற்றி சொல்லு. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு எழுதுனேன், இன்றைக்கி பரவலாக இருக்கிற நோய் வந்து எய்ட்ஸு, பெரிய சவாலாக இருக்குது. உன் மருந்து மட்டும் அதுக்கு வேலை செஞ்சுதுன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான், ஏன்னா இங்கிலீஷ் வைத்தியத்தில் அதுக்கு மருந்து இல்லைன்னு ஆயிடுச்சு. இது மாதிரி நீ சொன்னேன்னா யாரும் நம்ப போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மூணு வைத்தியர்கள் வந்து நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னா கடைசியில் ஒன்றும் ஆகலை, அவங்க கொடுத்த மருந்துலேருந்து செத்து தான் போனாங்க அப்படின்னு பிரதாப் சொன்னார். நீங்கள் கொடுத்த மருந்தில் மட்டும் என்ன பொழைச்சாக்கிட்டான் எய்ட்ஸ் நோயாளி அப்படின்னு கேட்டார் தலவாய். சரி சரி, அந்த மருந்தை பற்றி சொல்லு அல்லது காட்டு அப்படின்னாரு. மருந்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசுவோம் அப்படின்னாரு. என்ன சொல்லு அப்படின்னாரு.

0: அப்பா ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?

0: பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
1: இப்பயாவது புரியுதாப்பா, இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
2: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: எரியும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சித்த வைத்தியம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. சித்த வைத்தியம்ங்கிறது சித்தர்கள் 18 பேர் அவங்க தனக்கு தோன்றியதை குறிப்பாக எழுதி வச்சுருக்காங்க. அதிலெல்லாம் படித்து நாம் அதுலேருந்து மருந்துகளை நம்ம உருவாக்கிக்கிறோம். இதுதான் தீர்வுன்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு மரணம் வராமல் இருக்காது இல்லையா? ஏதோ ஓரளவுக்கு காப்பாற்றலாம். இப்போ வயசாகி சாப்பிட்றோன்னு என்ன பண்ணுவேன்? உடம்பு கெடுத்துக்கிட்டு சாப்பிட்றோன்னு என்ன பண்ணுவேன்? அது ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, அவன் மருத்துவத்துக்கு ஒத்துழைக்கணும்ல. எவ்வளோ நாள்னாலும் நான் வர்றேன், இருந்து பார்த்துக்கிறேன்னு ஒருத்தன் துணிஞ்சு வரணும்ல. அந்த ஒத்துழைப்பு கிடைக்கலனாலும் மருந்து தோத்து தானே போகும். அதனால் மருந்தே குறை சொல்ல முடியாது. ஏன்னா மருந்து தோத்து போகிறதுக்கு காரணங்கள் பல இருக்குது அப்படின்னு தலைவாய் சொன்னார். இங்கிலீஷ் வைத்தியத்தில் மட்டும் அது இல்லாமலாம் இருக்குது. நோயாளியோட ஒத்துழைப்பு இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அவங்க ஒத்துழைச்சா தான் மருந்து வேலை செய்யும். இல்லை நம்ம சொல்கிறத கேட்காம அதை ஃபாலோ பண்ண விட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? மருந்து தோத்து தான் போவோம். எல்லாத்துலேயும் உள்ளது தானே அப்படின்னு பிரதாப் சொன்னார். சித்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மருந்துகள் இருக்குது. ஒன்று ஜீவ மருந்து, இன்னொன்று அஜீவ மருந்து. என்னையா புதுசாக சொல்கிறேன் அப்படின்னார் பிரதாப். ஆமாம், ஜீவ மருந்துன்னா நம்ம உயிரினங்கள், அதாவது ஒரு குரங்கிலிருந்து ரத்தம் எடுக்கிறோம், ஒரு முயல்லேருந்து ரத்தம் எடுக்கிறோம், ஒரு எலியிலேருந்து, ஏதாவது இந்த மாதிரி உயிர்கள்லேருந்து, நாம் விலங்குகள்லேருந்து பறவைகள்லேருந்து அதை எடுத்து அதன் மூலம் நாம் கொடுக்கறது ஜீவ மருந்து. அஜீவ மருந்துங்கிறது தாவரங்கள்லேருந்து எடுக்கிறது. ஆரம்ப காலத்தில் எல்லாமே அஜீவ மருந்தாக தான் இருந்தது. இலை தலை அது மாதிரி தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வேலைக்கு ஆகலை அப்படின்ன உடனே விலங்குகள்லேருந்து எடுத்து அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவும் சரியாக வேலை பண்ணலை அப்படின்ட்டு உலோகங்கள்லேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நமக்கு தெரியும் தங்க பஸ்பம், அதெல்லாம் உலோகங்கள்லேருந்து எடுத்தது. ரசவாத கலை அப்படின்னு ஒன்று வந்தது. அது ரசம்னாவே உலோகம் சம்மந்தப்பட்டது தான். அது வந்தது. அதன் மூலமும் சில நோய்களை நல்லா பண்ணாங்க. எல்லாத்துலேயுமே என்ன பிரச்சனைன்னா, ஒரு மருந்துக்கு ஒரு ஒரு நோய்க்கு ஒரு மருந்து கொடுத்தோம்னா அந்த கிருமி அந்த மருந்துக்கு தன்னை தயார்படுத்திக்குது. அது ஒரு 100 வருஷம் கழித்து வேறு விதமாக உருமாறி இந்த மருந்துக்கு அது கட்டுப்படாத மாதிரி தன்னை மாற்றிக்குது.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: நாம இயற்கை எதிர்த்து போராடலையா, நமக்கு எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ அதை வச்சுக்கிட்டு மீதியை நம்ம விட்டுறலையா, அல்லது நமக்கு பொருந்தாததையோ அல்லது நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறதையோ அது நல்ல விஷயமா இருந்தாலும் நம்ம அழிக்கலையா? அது மாதிரி தான் கிருமிகளும், அது வாழ்கிறதுக்காக அது தன்னை மேம்படுத்திக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறான், விலங்குகளோட உடல் உறுப்புகளை ரத்தத்தை வச்சு மருந்து வச்சு பண்ணுறான், அது அந்த கிருமிகள் அழியுது, நோய் நல்லாகுது. திரும்ப ஒரு 100-200 வருஷம் கழிச்சு அந்த கிருமி வேறு விதமா உருமாறுது. அந்த மிருகங்களுடைய உடம்புல இருந்து தயாரிச்ச மருந்த எதிர்த்து போராட கத்துக்குது, அது வேலை செய்யல அதுகிட்ட. இப்ப அடுத்ததா தான் என்ன பண்றான், உலோகங்களை வச்சு பண்றான், பாதரசம், தங்கம், செம்பு, இரும்புன்ட்டு. அதுல நல்லாயிடுது. நல்லான பிறகு இன்னொரு 500 வருஷம் கழிச்சு அதே கிருமி என்ன ஆகுது, அதை தாக்கு பிடிக்கிற சக்தியை வளர்த்துக்குது. இப்போதான் இங்கிலீஷ் மருந்தோட தேவை ஏற்படுது. ஆனால் இங்கிலீஷ் மருந்துக்கும் இதே கதை தான். அன்றைக்கு அதை வந்து கட்டுப்படுத்தின அந்த மருந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு அதே கிருமி தன்னை மாற்றிக்கிட்டு அந்த மருந்துக்கு கட்டுப்படாது. இதுதான் கிருமியோட வரலாறு. தலைவாய் வெளியில் ஏதோ சத்தம் கேட்டு எட்டி பார்த்தாரு. வாங்க வாங்க, மேலே தான் இருக்காரு அப்படின்ட்டு சொன்னாரு. டாக்டரும் எட்டி பார்த்தாரு. அவங்க ரெண்டு பேருமே இவருக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க ரெண்டு பேருமே யாருன்னா, எய்ட்ஸ் நோயாளிகள். இவர்கிட்ட தான் வந்து ரொம்ப கடுமையான சூழலில் வந்து வைத்தியம் பார்த்தாங்க. பெரும்பகுதி அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, எதுக்கும் உத்தரவாதம் சொல்ல முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டாரு. எலும்பு தோளுமா வெளியே போனாங்க. இப்போ பார்த்தா அவளும் திடகாத்திரமா ரெண்டு பேரும் படியேறி வராங்க. இவரால் நம்பவே முடியல. மேலே வந்து, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. ஆ, நல்லா இருக்கேன். இவங்களை எனக்கு தெரியுமே அப்படின்னாரு தலைவாய்கிட்ட. அது எனக்கு தெரியுமே அப்படின்னாரு தலைவாய். இவங்க நம்ம மருந்து தான் சாப்பிட்டாங்க, நல்லாயிடுச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஸ்ட் பண்ணதில் கூட கிருமி எதுவும் இல்லை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாரு டாக்டர். இவரை அப்படியே பிரதாப் தலைவாய் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. எவ்வளோ பெரிய ஆள்ராணி, நான் ஒரு பைத்தியக்காரன் நினச்சிட்டேன் அப்படின்னாரு. விடு, அதனால் ஒன்றும் இல்லை, சரி அந்த மருந்தை கொடு, நம்ம இருக்கிற நோயாளிகளுக்கு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னாரு. ஆ, செய்வோம், குழு பெரிய மருந்து வச்சுக்கிட்டு எப்படிடா பொறுமையாக இருக்க அப்படின்னாரு. அதுக்கு காரணம் இருக்குடா அப்படின்னாரு தலைவாய். என்ன காரணம், நாடே இப்படி கொந்தளிச்சு போய் கிடக்குது இந்த நோயில், இந்த நேரத்தில் நீ கொடுக்குறது தானே தர்மம் அப்படின்னு சொன்னார். அப்படி இல்லை, இதோட மறுபக்கம் ஒன்று இருக்க, அதை யோசிக்கணும் நீ அப்படின்னாரு. என்ன மறுபக்கம் சொல்கிறேன் கேளு. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊரில் ஒரு குடும்பம் இருந்துச்சு, பெரிய ஜமீன் குடும்பம். அவங்க பாண்டவர்களோட ஒரு குடும்பத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அந்த குடும்பம் ஒவ்வொருத்தராக மர்ம நோயால் இறந்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ அந்த ஊருக்கு மாம்பழ சித்தர்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார், அவருக்கு தெரிஞ்ச வைத்தியம்லாம் பண்ணி பார்த்தாரு, எதையுமே சரி பண்ண முடியலை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அப்புறம் அவர் நாடி பார்த்தாரு, பாதம் பித்தம் சீதம் எல்லாம் பார்த்தாரு. ஆனா இந்த நோய் எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட குறைதான் இருக்கும். ஒரு வாதமோ பித்தமோ சீதமோ ஏதோ ஒன்று குறைபாடாக தெரியும். ஆனால் இந்த நோய் உள்ளவங்களை டெஸ்ட் பண்ணும்போது, அவருக்கு நாடி பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குறைபாடாக தெரியுது. ஒருத்தருக்கு வாதம், இன்னொருத்தருக்கு பித்தம், இன்னொருத்தருக்கு சீதம், அது மாதிரி. அப்போ எப்படி ஒரே நோய்க்கு பல அறிகுறிகள் இருக்க முடியும் அப்படின்னு குழம்பி போயிட்டார். அப்போ தான் அவர் பாதரசத்தை கொண்டு மற்ற உலோகங்களையும் அதோடு கலந்து ஒரு

சேர்மத்தை உருவாக்கி அதை மருந்தா கொடுத்தார். அப்போ அவங்க எல்லாம் பொழைச்சிக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது, நல்லாயிட்டாரு, இப்போ அரச குடும்பத்தை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு. அப்புறம் அவர் காலம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் அந்த நோய் வரவே இல்லை, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னார். அப்போ அவர் கொடுத்த மருந்து என்னன்னு தெரிஞ்சா நம்ம பண்ணிக்கலாம்ல. அவரோட ஆராய்ச்சி எடுத்து தான் நான் கொடுத்து பார்த்தேன், ஆனால் கேட்கலையே. ஓ, அது கேட்கலையா? அதனால தான் நான் சில ஆராய்ச்சிகளை பண்ணி அதை கொஞ்சம் மேம்படுத்தினேன், மேம்படுத்தி இவங்களுக்கு கொடுத்தேன், அது சரியா போச்சே அப்படின்னாரு. எல்லாம் சரியா தான் இருக்கு, அந்த மருந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிற வெளியில அப்படின்னு கேட்டாரு. காரணம் என்னன்னா, மாம்பழ சித்தர் கண்டுபிடிச்ச மருந்துக்கு செத்து போன அந்த வைரஸ் தன்னை உருமாத்திக்கிட்டு ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற வைரஸாக வந்து நிற்குது. இப்போ இதுக்கு மருந்து இல்லை, அவர் மருந்து வேலை செய்யலை. இப்போ நான் இந்த மருந்தை கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றிடுவேன், ஆனால் ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய மருந்துக்கு எதிர்ப்பு சக்தி அது வளர்த்துக்கிட்டு வந்து நிற்கும். அப்போ அதுக்கு மருந்து இருக்காது, என் மருந்தும் வேலை செய்யாது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்போது கிட்டத்தட்ட 4 மருந்துகள் இது கண்டுபிடிச்சிட்டாங்க, 5வதா ஒரு மருந்து வரணும் அன்னைக்கு. அப்படியே வந்தாலும் அது ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு அந்த மருந்து வேலை செய்யாது, புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும். அதனால் இது இப்படியே போயிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் மருந்தே இல்லாத ஒரு சமுதாயத்தை, அதாவது மருந்தே இல்லாத ஒரு நோயை நான் உருவாக்க விரும்பலை. அன்னைக்கு எல்லாருமே அழிஞ்சுதான் போயிடுவாங்க. அதனால இதை இப்படியே விட்டுறதுதான் பரவாயில்ல. எது இப்படியே விட்டுறதா, நோயை நல்லா பண்ணும்பா அப்படின்னாரு. இது ஏன் நோயின்னு நினைக்கணும்? நாம் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை வாழாததுனால வரக்கூடிய தண்டனைன்னு நினைப்போமே. நோய்ங்கிறது சரியாக வாழலைன்னா தானே வருது. சரியாக வாழ்றது எப்படின்னு கற்றுக்கிட்டோம்னா நோய்க்கிருமி ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு போட்டோம், நாம் ஒரு பக்கம் வாழ்ந்துக்கிட்டு போவோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நாம் சரியாக வாழ்ந்துட்டோமா அது நம்மளை தொந்தரவு பண்ண போதா? பண்ணாதில்ல. ஏன் இத்தனை மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏன் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றது எப்படின்னு கண்டுபிடிச்சா அந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருதுல்ல? அதை யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே யாருமே. மருந்து தான் கண்டுபிடிக்கிறீங்க, இன்னும் இதனால் இது வருது இது செய்யாதுன்னா அதை செய்யாமல் இருக்கிற பழக்க வழக்கத்தை எதாவது கற்றுக் கொடுக்குறீங்களா? அது செய்கிறதில்ல நீங்கள். அதனால் நான் இந்த மருந்தை வெளியிட போகிறதில்ல, 500 வருஷம் கழித்து இந்த மனித குலத்தை நான் அழிக்க போகிறதில்ல. அது அப்படியே இருக்கட்டும், மக்கள் பழகட்டும், வாழ்கிறது எப்படின்னு பழகட்டும், நோய் இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு பழகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை கீழே போட்டு உடைச்சிட்டார். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. 5வது மருந்து என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், நோய்களை தீர்க்க முடியாது, அது புது புது வடிவம் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது, வரலாறு பார்த்துச்சு. நோய் வராமல் வாழ்றது எப்படின்னு கற்றுக்கிட்ட ஒழிய இந்த மனித குலத்தை மருந்துகளால் காப்பாற்றிவிட முடியாது, வாழ்க்கை முறை தான் காப்பாற்றும். அதை தான் சொல்ல வர்றார். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: இப்போ 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: பென்சிலை வச்சு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு ஹோம்ஒர்க் எழுத சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்பயுமே அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் எழுத பிடிக்கவே பிடிக்காது. எப்படா விளையாட போவோம், இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் எப்படா பேக் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில் விளையாட போவோம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவனோட அந்த பென்சில் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. அருண் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் நம்ம வந்து இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சு. அப்போது அருணுக்கு அது புரியவே இல்லை. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொன்னான், அம்மா பென்சில் வந்து என்கிட்ட சொன்னிச்சுமா இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுட்டு, அப்படி இல்லை கண்ணா, எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சி செய்யணும், அப்படின்னா தான் அந்த விஷயம் நமக்கு முழுமையாக கிடைக்கும், இதுதான் உனக்கு வந்து அது வேற மாதிரி சொல்லியிருக்கு போல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதுலேருந்து அருண் வந்து ஹோம்ஒர்க்கை இஷ்டப்பட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் வந்து ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் விளையாட வருவேன் அப்படின்னும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டான். ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா நம்ம பெரிய பெரிய நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பழக்கம் அருணுக்கு உருவாயிருக்கு, ஹோம்ஒர்க் எழுதக்கூடிய அந்த பழக்கம். இதே மாதிரி தான் சின்ன விஷயங்கள் மூலமா நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க நேம்?
2: என் பேர் சஞ்சனா.
1: சஞ்சனா, இவ்வளோ லாங் ஹேர் வச்சிருக்கீங்களே, யாராச்சும் என்னைக்கா சொல்லியிருக்காங்களா உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ லாங் ஹேர் இருக்கு அப்படின்லாம்?
2: நிறைய தடவை சொல்லுவாங்க உனக்கு தான் ரொம்ப லாங் ஹேர் இருக்குன்னு. ஆனால் எனக்கு அப்படியே எதுவும் தோணுதில்லை, நிறைய பேர் லாங் ஹேர் இருக்காங்க, ஏன் என்னை மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னு தோணும் நிறைய தடவை.
1: ஓஹோ, நிறைய பேர் இருக்காங்க, ஏன் என்னை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணுது. சரி ஓகே ஓகே. சரி இப்போ இந்த ஷார்ட் ஹேர் இருந்தாலே காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டு ஜடையெல்லாம் பின்னி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கோ இல்லை வெளியில் கிளம்புறதுக்கோ கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க டெய்லியுமே?
2: காலையில் 6:00 எழுந்திரிச்சிருவேன். அம்மா தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, உன் தலையை ஹேரை கட் பண்ணணும், என்னால் சீவே முடியல அப்படின்னு எங்கள் அம்மாவே திட்டிகிட்டே இருப்பாங்க.
1: ஓஹோ, மம்மியை பர்மிஷன் கொடுக்குறாங்களா கட் பண்ணுறதுக்கு? பட் உங்களுக்கு கட் பண்ண இஷ்டம் இல்லையா?
2: எனக்கு பிடிக்காது கட் பண்ணுறதுக்கு, எனக்கு லாங் ஹேர் இருக்காது, இருந்தால்
1: தான்
2: பிடிக்கும்.
1: லாங் ஹேர் தான் பிடிக்கும். சரி ஓகே ஓகே. தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சஞ்சனா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி கூட. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துருங்க.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: ஆரோக்கியத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1 முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 முதல் 1 வரை, மாலை 5 முதல் 9 வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.
2: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், நான் ஊருக்கு போறேன்டா, வர கொஞ்ச நாள் ஆகும்.
4: அப்படியா? சந்தோஷம்டா, நல்லபடியா போயிட்டு வாடா சாமி.
3: ஓ, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சரி வா, நீ தானே போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்.
4: இது வேறையா? சரி வா போலாம். டேய், என்னடா வந்ததுல இருந்து மேலேயே பாத்துட்டு இருக்க, என்ன இருக்கங்க?
3: இல்ல மச்சான், மதுரைக்கு போற பஸ் 4 மேலதான் வரும்னு சொன்னாங்க, அதான் மேலேயே பாத்துட்டு இருக்கேன்.
5: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
0: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி. குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நந்தினி மேம் இணைஞ்சிருக்காங்க.

0: அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த ஆரோக்கியமான ஒரு டயட் அப்படின்னா எது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணணும் மேம்?
1: ஸோ டயட்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்றது மைதா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது இந்த ப்ராசஸ்டு ஃபுட், இந்த கேன் பண்ணி வர்றது, இந்த ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லி மேகிஓ இல்லை வந்து ஏதோ நூடுல்ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்ன்ற வார்த்தை எதில் வந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறமேட்டு இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது அது பேட் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. எல்லோரும் நிறைய பேருன்றது மார்னிங் டைமில் நான் சாப்பிட்ல, தட் இஸ் எ வெரி ராங் திங் டு டூ. ஸோ அதனால் முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு இந்த ஈஸ்டத்துக்கு ஏதோ ஒரு ஆன்லைன்லேயோ எதுலையோன்னு பார்த்துட்டு அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு நான் அகெயின் விட்டுறாங்களே, அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் மாற்றினாவே சரியாக போயிடும். அண்ட் வந்து மூணு வேளையும் கரெக்டாக சாப்பிடணும். என்ன சாப்பிட்றீங்கன்னு கண்ட்ரோல் நீங்கள் பார்த்தாவே போதும். நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, லைக் வந்து நாள் ஃபுல்லாக ஈவினிங் வந்து நீங்கள் நம்ம காலையில் என்ன சத்தாக சாப்பிட்டோம் அப்படின்னு நம்ம ஈவினிங் யோசித்தாவே நம்மளுக்கு பாதி விஷயங்கள் மாறிடும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான ஹெல்த்தியான உணவுகள்லாம் எடுத்திருக்கோம், என்னென்ன உணவுகள்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி அடுத்த நாளும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அண்ட் இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் வெயில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் வெளியில் போகிறத தவிர்த்துருங்க. அந்த ஒரு டைமில் நம்ம வெளியில் போகிறத தவிர்க்கிறது மூலயமா நம்மளோட உடம்பு வந்து ஹீட் ஆகிறது கம்மியாகுது. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் ரெண்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா, உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண் 9787-7107.8 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட ஓட்டை பதிவு பண்ணிடலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்போ உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி இருக்காங்களாங்க.
0: இப்பயாவது

0: புரியுதாப்பா, இதுக்கு மேல யாரும் ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
1: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8 சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சஞ்சனா கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட இப்போ நம்ம சஞ்சனா கூட பேசிடலாமா? சஞ்சனா, உங்களுக்கு ஸ்கூல்லயே ஃபேவரட்டான டீச்சர் அப்படின்னா யாரு?
3: ஜெய்மேரி மிஸ்.
2: ஜெய்மேரி மிஸ், சரி, அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க?
3: அவங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்க லெசன் நடத்துறதுல எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க எங்கள் கிளாஸ் டீச்சர், அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓஹோ, கிளாஸ் டீச்சர். சரி, அவங்க சப்ஜெக்ட்ல நீங்க வந்து டாப்பரா?
3: டாப்பர்னு சொல்ல முடியாது, 50 அபோவ்.
2: எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்லாம் மிஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்காங்களா?
3: அந்த மாதிரி நான் எதுவும் போய் கேட்டதில்லை. கேட்டிருந்தா மிஸ் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நான் போய் கேட்டதில்லை.
2: கேட்டிருந்தா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்றீங்க. சரி, இப்போ அடுத்து ஸ்கூல் ஓப்பன் பண்ண உடனே போய் கேட்டுடுறீங்களா?
3: எனக்கு வந்து டிராயிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அக்கா வந்து சின்ன வயசுலேருந்து டிராயிங் பண்ணுவாங்க. அவங்க கூட வந்து கற்றுக்கிட்டு நானும் டிராயிங் பண்ணியிருக்கேன். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. சரி, ஓகே. அப்போ இந்த கிளாஸ் ரூம் போர்டெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறது, அழகழகாக வந்து கிளாஸ் நேமு, ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் ப்ரெசென்ட் அப்படின்னு எழுதி போடுறது, இதெல்லாம் எழுதியிருக்கீங்களா கிளாஸில்? ஆ, பண்ணியிருக்கேன்க்கா. எங்கள் கிளாஸ் ரூம் போர்டில் டிசைன் பண்ணுற அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்.
2: ஓஹோ, அப்படின்னா எல்லாருமே அசைன்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் பேஜ் நேம் எழுதணும்னா அழகழகாக எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுவாங்களே, உங்களுக்கு எப்படி இந்த டைம்லாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க?
3: அது சில டைம் அக்காட்ட சொன்னால் கூட அக்காவும் வரைஞ்சி தந்துடுவாங்க. அந்த மாதிரி தான், ஏதோ டைம் இருந்தால் வரையணும். மிஸ் வந்து கேட்டாலே எல்லாம் என் பேர் தான் சொல்லுவாங்க. டிராயிங் இவக்கிட்ட கொடுங்க மிஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க.
2: ஓஹோ, அந்த அளவுக்கு ஃபேமஸ் போல சஞ்சனா ஸ்கூல்ல. சரி, ஓகே, நீங்க டிராயிங்க்கு தனியா கிளாஸ் எல்லாம் போறீங்களா?
3: அக்கா சொல்லி தருவாங்க, அவ்வளோதான்.
2: ஓகே ஓகே. சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சஞ்சனா கூட பேசலாம். ஸ்டேட்டி உண்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. அடுத்ததா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை என்ன செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை எப்படி ஹெல்த்தியா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஸ்டேட்டி உண்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8
1: சக்கலக்க குட்டி.

நீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இப்ப பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
2: மலையோரம் வீசும் காற்று.

0: 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்களோட ரொட்டீன் ஹேபிட்ஸ் மற்றும் இந்த டிசிப்ளின்லாம் அவங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இந்த டிசிப்ளினை குழந்தைங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண சொல்லலாம் மேம்?
2: ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். வீடுனா எப்படி இருக்கும், ஸ்கூலுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். யாராவது தெரியாத நபர்கிட்ட எப்படி பேசக்கூடாது, யாராவது எதாவது நம்மளை சொன்னால் உடனே பேரண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கணும், இதெல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ ஒரு சின்ன இன்சிடென்ட்லேயே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கெட்ட செயல்லையும், ஒவ்வொரு அவள் பார்க்கக்கூடிய செயல்லையும் பாசிட்டிவாக எடுத்து அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை வந்து நான் மெயினாக கண்டிப்பாக ஸ்கூலில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பார்க்குற பிள்ளைகிட்ட சொல்லுவேன். அதாவது எவ்ரி திங் வி ஹாவ் டு சி பாசிட்டிவ்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை, டென்ஷன் இது எதுவுமே லைஃப்பில் இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே சஞ்சனா கூட பேசிடலாம். சஞ்சனா, டிராயிங்லாம் அக்கா தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க?
3: அக்கா இப்போ ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க.
1: ஓஹோ, வேலைக்கு போயிட்டு அக்கா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லி தராங்களா?
3: அக்கா
1: சூப்பர். சரி, அக்காவுக்கு ஏதாச்சும் ஒரு குட்டி மெசேஜ் நம்ம சோனா எஃப்எம் மூலமா நீ வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா?
3: அக்கா
1: ரியலியா? அக்கா இவ்வளோ சொல்லி தராங்க, நீங்கள் எதுவுமே சொல்லலையா அக்காவுக்கு?
3: தேங்க்யூ ஃபார் எனக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எனக்கு ஏதாவது கற்றுத்தரத்துக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
1: ஸோ ஸ்வீட். அக்காவுக்கு ஒரு அழகான மெசேஜை வந்து எஃப்எம் மூலமா நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக அக்கா கிட்டையும் நேரில் போய் ஒரு தட்டி சொல்லிவிடுங்க, அக்கா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
1: ஓகே, அண்ட் அதோட நானுமே இப்போ டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான பாட்டு. அண்ட் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நிறைய குழந்தைகளோட பேசலாம். இன்னும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள், நிறைய ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ இப்போ இங்க இருந்து பாய் பாய் சொல்றேன், மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம். பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, வந்தாச்சு தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இந்தியாவோட புவியியல் வரலாற்றுல சில மலைத்தொடர்கள் வெறும் இயற்கை அமைப்புகளா மட்டும் இல்லாம கலாச்சாரம், வரலாறு மற்றும் புராணங்களோட எல்லைகளாகவுமே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற மலைத்தொடர் தான் விந்தியாச்சல் மலைத்தொடர். விந்தியாச்சல் மலைத்தொடரை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். விந்தியாச்சல் மலைத்தொடர் மேற்கு மற்றும் மத்திய இந்தியால பரவி இருக்கக்கூடிய பண்டைய மலைகளோட தொகுப்பா இருக்குங்க. வரலாற்று ரீதியா இது வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையிலான இயற்கை எல்லையா பார்க்கப்படுது. நேர்களே, இந்த மலைத்தொடர் ஒரே மலை மட்டும் இல்லை, பல மலைப்பகுதிகள் இணைந்து உருவான ஒரு பெரிய புவியியல் அமைப்பும் கூட. இது குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலங்கள் வரைக்கும் பரவி இருக்குங்க. விந்திய மலைத்தொடரோட உயரமான பகுதி சுமார் 1048 மீட்டர் வரைக்கும் போகுது. இதோட மிக உயரமான சிகரம் அமர்கண்டக் பகுதி அப்படின்னு நம்பப்படுது. இந்த மலைத்தொடரோட பேருக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறுமே இருக்குங்க. விந்தியா அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தடுப்பவன் அப்படி இல்லைன்னா நிறுத்துபவன் அப்படின்னு பொருள். ஒரு புராண கதைப்படி விந்திய மலைகள் ஒரு காலத்துல சூரியனோட பாதையை மறைக்கும் அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு நம்பப்படுதுங்க. அதுக்கப்புறமா அகத்திய முனிவரோட கட்டளைக்கு இணங்க இந்த மலை உயரம் அடையறத நிறுத்திடுச்சு அப்படின்ற கதை ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நேர்களே, விந்திய மலைத்தொடர் இந்தியாவோட இயற்கை அமைப்புல ரொம்பவுமே முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. பல முக்கிய நதிகள் இந்த மலைகள்ல இருந்து தோன்றுது. பெட்வா நதி, பெண் நதி, சோன் நதி, தாம்சா நதி மாதிரியான பல ஆறுகள் இங்க உருவாகுதுங்க. இந்த ஆறுகள் விவசாயத்துக்கும் மனித வாழ்வுக்கும் மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலைப்பகுதிகள் பல்வேறு காடுகள் மற்றும் விலங்குகளோட வாழ்விடமாகவுமே இருக்கு. குறிப்பா வெண்சிங்கங்கள் மற்றும் பல அரிய உயிரினங்கள் இந்த பகுதிகளில் தொடர்புடையதா இருக்குங்க. பழங்காலத்துல விந்திய மலைகள் வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையிலான கலாச்சார எல்லையாகவுமே கருதப்பட்டது. பல வரலாற்று நூல்களில் இந்த மலைத்தொடர் இந்தியாவோட மையப்பகுதியோட அடையாளமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நேர்களை, இயற்கை அப்படின்றது வெறும் மலைகள், ஆறுகள், காடுகள் மட்டும் இல்லைங்க. அது மனிதர்களோட வரலாறு, மொழி, புராணம் மற்றும் வாழ்க்கை முறைகளோட இணைஞ்சிருக்கு. விந்தியாச்சல் மலைத்தொடர் அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தாங்க. பண்டைய இந்தியாவோட இயற்கை நினைவு சின்னமா அது இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. இயற்கையை பாதுகாக்கலாம், வரலாற்று மற்றும் புவியியல் பாரம்பரியத்தை மதச்சு நடந்துக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரும் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, EEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: ஏ சாரா, கருப்பூர்ல ஜூன் 1st இருந்து புதுசா வி பிளஸ் கிளினிக் திறக்க போறாங்க, தெரியுமா?
2: ஆமா சூர்யா, நானும் கேள்விப்பட்டேன். 100 ரூபாய்க்கு டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாமா? டாக்டர் கன்சல்டேஷன் டைம் காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அது மட்டும் இல்லாம மோட்ரோலா மெயின் வேக்சினேஷன் சப்போர்ட், அப்சர்வேஷன் பெட்டுன்னு நிறைய வசதிகளுமே இருக்கு.
1: ஆமா சாரா, வெறும் 1200 ரூபாய் பே பண்ணி ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்ந்தா மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனை கூட இருக்கும். ஆனா இது லிமிடெட் டைம் ஆஃபர் தான்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளம் இடுவோம் வி பிளஸ் கிளினிக்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து

0: இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு போயிருந்தப்போ வெள்ளையண்ணன் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சோம். அந்த அண்ணா கிட்ட அவங்க கிராமத்துல அத்தியாவசிய தேவைகள் என்னவா இருக்கு, வனவிலங்கு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, விவசாயம் என்ன மாதிரியான விவசாயம் வந்துட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்களை கேட்டிருந்தாங்க. அவருமே நிறைய விஷயங்கள் நமக்காக பகிர்ந்துகிட்டாரு. வாங்க, அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கங்க. வெள்ளை எண்ணெய் பேர், நான் பிறந்த வளர்ந்ததுல இங்கே தான் இருக்கும். உழவூர் 30 கிலோமீட்டர் வேற, இப்போ 10 கிலோமீட்டர் வேற. உண்மைங்களா? வேலை வாய்ப்பு எஸ்டேட் வேலைக்கு போவோம், ரெண்டாவது காட்டு வேலை பார்ப்போம். இப்படி
5: இப்படி செஞ்சிட்டு இருக்கோம்.
4: என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போவோம். நமக்கு என்ன தோது உள்ளதோ, நமக்கு நிலத்தை, நம்ம காட்டை, விவசாயத்தை வந்து பயன்படுத்துவோம். காப்பி, மிளகு இதெல்லாம் பயன்படுத்துவோம். ஏற்கனவே வந்து இது சாம வரகு, கேழ்வரகு இதெல்லாம் போட்டுருப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ என்ன மெயின் மெயின்டைன் பண்ணுறோம்னா இது காப்பி, மிளகு.
5: அப்போ
4: சாப்பிட்டு சொல்றீங்களா, இப்போ சொல்றீங்களா? அப்போ சாப்பிட்டு வந்து காட்டில் வந்து வெள்ளாம ஆரியம் வரகு இப்படி காட்டு பொருள்களை சாப்பிடுவோம். ஏற்கனவே அன்னைக்கு டைமில் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்டாகணும்.
5: வனவிலங்கு பிரச்சனைகள்,
4: வனவிலங்கு பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. இந்த இரம் மட்டும்தான், இரம் மட்டும்தான் இருக்குது.
5: அதனால் என்ன பாதிப்பு?
4: அதனால் நிறைய ஜனங்கள் இரம் பாதிப்பட்டு இதாகி போச்சு.
5: இங்கே என்னென்ன திருவிழா பண்ணுவாங்க?
4: திருவிழாங்களா? திருவிழானா கோயிலுங்களா? கோயிலுன்னா மாரியம்மன் கோயில் திருவிழா போடுவோம், காளியம்மைக்கு போடுவோம். இப்படி படாரி காட்டில் வச்சுருப்போம், அந்த சாமி கும்பிடுவோம். பல திட்டங்களில் இங்கே எல்லாம் நான் முயற்சி பண்ணி நாங்கள் செய்வோம்.
5: சரியான வசதி வாய்ப்பு எல்லாம்,
4: வசதி வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே இல்லை. இதே இருக்கிறவங்க மட்டும் வசதி வாய்ப்பு இருக்கும், இல்லாதவங்களுக்கு இல்லை. இப்படி நான் சம்பாரி சாப்பிட்றவங்க நிறைய இருக்குதுங்க. இப்படி ஆமாம். நன்றி. என் பேர் வெள்ளை எண்ணெய் பேர். எனக்கு ஒரு 49 வயசு ஆகுது. எங்கள் ஃபேமிலி இல்லைங்க.
3: ரொம்ப தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு வெள்ளையண்ணா. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்துல வெள்ளையண்ணாவுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் நம்மளுடைய சோனா எஃப்எம் சார்பாக. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும்

0: உங்க பையன் வீட்ல எல்லார்கிட்டயும் ஆர்குமெண்ட்ல வின் பண்ணிடுவானே, என்ன படிக்க வைக்க போறீங்க?
1: கரெக்ட்டா சொன்னீங்க, அதான் லா படிக்க ஆசை, ஆனா பெஸ்ட் காலேஜ் தேடிட்டு இருக்கோம்.
0: அப்ப விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல் பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் டீச்சிங், ஓபி ஜிந்தால் மென்டர்ஷிப்போட கிராஸ் லேர்னிங்கும் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கேம்பஸ் அண்ட் குளோபல் எக்ஸ்போஷரும் இருக்கு.
2: டீன் ப்ரொஃபசர் சித்தார்த் ராஜாவின் 30 இயர்ஸ் கார்ப்பரேட் கைடன்ஸோட எவ்ரி செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டூடண்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெடி லாயர்ஸ் மாத்துது. விநாயகா கமிஷன்ஸ் லா ஸ்கூல், ஓஎம்ஆர் ரோட், சென்னை. கால் 7358201234.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாஎஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216. Gana.

0: ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்குலாம் எதுவும் தெரியாது. அமைதியா இரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: எங்க பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சொன்ன 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்துலேயுமே வந்துட்டு தனித்துவமான நாட்டுப்புற பாட்டு கும்மி பாட்டுன்னு இருக்குங்க. அந்த வகையில் நான் மஞ்சக்குட்டைக்கு போயிருந்தப்போ அங்கே வந்து சங்கீதா அப்படின்ற ஒரு பாட்டியை சந்தித்தேன். அந்த பாட்டி ரொம்ப சூப்பராக பாடினாங்க. அந்த பாடலை நான் கேட்டு ரசித்தேன், நீங்களும் கேட்கணும் இல்லையா?

0: வாங்க அந்த பாடலை கேட்கலாம்.
1: புண்ணியானே கூப்பிட்டுத்தான் புண்ணி வரான் கேட்கலாமா, மக்களமா வருவாங்க நீ கண்மலசி பார்த்துருவா எங்களோட மாரியாயி, மக்களமா வருவா இன்னிய கண்மலசி பார்த்துருவா மாரியாயி, கண்மலசி பார்த்துருவா காதாக தான் கேட்டுருலாம், காதாக தான் கேட்கலாமா வரங்கூடுக்கே வருவாளாமா, மக்களுக்கும் வரங்கூடுப்பா எங்க மாரியாயி, மாதாவுக்கும் வரங்கூடுப்பா.

வரங்கூடைக்கே வந்துருவா, வரங்கூடைக்கே வந்தாளனா, வரங்கூடைக்கே வந்தாளனா, தண்ணி குடம் நாங்கள் எடுப்போம், வரங்கூடைக்கே வந்தாளன்னா, தண்ணி குடம் நாங்கள் எடுத்தோம், தண்ணி குடம் எடுத்தாளன்னா, தாராளமாக ஊற்றிடலாம், தண்ணி குடம் எடுத்தாளன்னா, தாராளமாக ஊற்றியானே கூப்பிட்டுத்தான், புண்ணி வரம் கேட்கலாமா, மக்களமாக வருவாங்க நீ, கண்மலசி பார்த்துருவா, எங்களோட மாறியாயி, மக்களமாக வருவா இன்னிய, கண்மலசி பார்த்துருவா, மாறியாயி, கண்மலசி பார்த்துருவா, கதாக தான் கேட்டுருலாம், கதாக தான் கேட்கலாமா, வரங்கூடுக்கே வருவாளாமா, மக்களுக்கும் வரங்கூடுப்பா, எங்கள் மாறியாயி, மாதாவுக்கும் வரங்கூடுப்பா.

0: ஆ தண்ணி குடம் எடுத்தாளம்மா தாராளமா ஊத்திடலாம்.
1: ரொம்ப அருமையாக இருக்குல்ல. இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்என் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நேர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் அவங்கக்கிட்ட சொல்லும்போது இன்னும் உற்சாகத்தோடு அந்த பாடலை பாடுவாங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலை பாடி கொடுத்த சங்கீதா பாட்டிக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்ற நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இயற்கையோட பூச்சி உலகம் ரொம்பவுமே விசித்திரமானது, ஆச்சரியமானதும் கூட. சில பூச்சிகள் சின்னதாக இருந்தாலும் அதோட தோற்றம் மற்றும் வாழ்க்கை முறை மனிதர்களை வியக்க வைக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான வண்டை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வண்டோட பேர் ப்ரியோனோமா அட்ரான்டம், அதாவது நீண்ட கொம்புகளோட மர்ம வண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உயிரினம் நீண்ட கொம்புகள் வண்டு குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்குங்க. அறிவியல் உலகத்தில் இதை செராம்பைசிடே குடும்பத்தில் வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த குடும்ப வண்டுகளோட முக்கிய அடையாளம் அதோட மிக நீளமான உணர்கொம்புகள் தான். நேர்களே, ப்ரியோனோமா அட்ரான்டம் இந்தியா மற்றும் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட ஒரு வண்டி இனம்தான். அடர்ந்த காடுகள் மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் இது அதிகமாக இருக்கும். இந்த வண்டுகளோட உடல் பொதுவாக கருமை கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். வலிமையான உடலமைப்பு, நீண்ட உணர் கொம்புகளும் அதோட மிக முக்கியமான தனித்துவத்தை காட்டுதுங்க. நீண்ட கொம்பு வண்டுகள் உலகத்தோட ஆயிரக்கணக்கான இனங்களில் இருக்கு. அதில் சில வகை வண்டுகள் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், சில வகை வண்டுகள் பெருசாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு அம்சம் அதோட நீண்ட கொம்புகள். இந்த உணர் கொம்புகள் வெறும் அலங்காரம் மட்டும் இல்லை நேர்களே, அது வாசனை உணரவும் இணைய கண்டுபிடிக்கவும் சுற்றுச்சூழலை உணரவும் உதவுது. ப்ரியோனோமா அட்ரான்டத்தோட வாழ்க்கை சுழற்சியும் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. பெண் வண்டு பொதுவாக மரங்களோட பட்டை அப்படி இல்லைன்னா மரச்சிலைகளோட பக்கத்தில் தாங்க முட்டைகளை இடுது. அதிலிருந்து வெளிவரக்கூடிய இளம் புழுக்கள் மரத்துக்குள்ளே போய் வாழத் தொடங்குது. இந்த புழுக்கள் மரத்துக்குள்ளே உள்ள நார்ச்சத்தை உணவாக எடுத்துக்குது. அதனால சில நேரங்களில் இது மரங்களுக்கு சேதத்தை விளைவிக்கக்கூடியதாகவுமே சொல்லப்படுதுங்க. ஆனால் நேர்களை, இயற்கை சூழலில் இதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. பழைய மற்றும் சிதைந்த மரங்களை உடச்சி இயற்கை சுழற்சியை தொடர உதவுது. அதாவது காடுகளில் உயிரியல் சீரமைப்பில் இந்த மாதிரியான வண்டுகளும் பெரிய பங்கு கொண்டதாக இருக்குங்க. இந்த வண்டோட அறிவியல் வரலாறு சுவாரஸ்யமானது. 1789 வருஷம் கம்மெலின் அப்படின்றவர் இதை

முதல் முதல்ல பதிவு செஞ்சாரு. அதுக்கப்புறமா பல்வேறு காலங்களில் இதுக்கு வேற பெயர்களுமே கொடுக்கப்பட்டது. அதனால இதுக்கு பல ஒத்த அறிவியல் பெயர்கள் பதிவாகி இருக்குங்க. நேர்களே, நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு வண்டோட பின்னாடி கூட எவ்வளவு பெரிய அறிவியல் வரலாறு மற்றும் இயற்கையோட முக்கியத்துவம் மறைஞ்சிருக்கு பாருங்களேன். பூச்சிகள் இல்லாமல் காடுகளோட இயற்கை சுழற்சி முழுமையாக இயங்காது. அதனால சில உயிரினங்களையும் மதித்து பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம். இயற்கையை தெரிஞ்சுக்கலாம், பல்லுயிர் வளத்தை பாதுகாக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருவன். உங்களுக்கான இனிமையான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அடுத்து வருவது
1: அடுத்து வருவது.
2: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: உலகத்தோட பல பழங்குடி சமூகங்கள் தங்களோட நிலம், இயற்கை மற்றும் பாரம்பரியத்தோட ஆழமா இணைஞ்சு வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கை முறை, நிலத்தை பற்றின புரிதல் மற்றும் சமூக அமைப்புகள் இன்னைக்கு கூட மனிதர்களுக்கு பல பாடங்களை கத்து கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? பையுங் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு ஆஸ்திரேலியாவோட பழங்குடி பாரம்பரியத்தை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பையுங் மக்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவோட காஸ்கோயின் பகுதியில் வாழ்ந்த ஒரு பழங்குடி ஆஸ்திரேலிய சமூகம் தாங்க. அவங்க வாழ்ந்த நிலப்பகுதி ஆறுகள், உப்பு சதுப்பு நிலங்கள் மற்றும் வறண்ட பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்கு. நேர்களே, ஆய்வாளர் நார்மன் டின்டேலோட பதிவுகள் படி பையுங் மக்களோட பாரம்பரிய நிலம் சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்ததுங்க. இவங்க கீழ் லிண்டன் மற்றும் மினிலியா ஆற்று பகுதியில் வாழ்ந்தவங்க. அவங்களோட நிலப்பரப்பு உப்பு சதுப்பு நிலத்திலிருந்து குவாப்பா வரைக்கும் பரவி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லைகள் வின்னிங் பூல் மற்றும் கிராலியா பகுதிகள் வரைக்கும் போனதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க கடலோர பகுதிகளில் ரொம்பவுமே வடமேற்கு எல்லைகளுக்குள்ள போகவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பையுங் மக்களுக்கு பல மாற்று பெயர்களுமே இருந்தது. பைஜிங்கோ, பையோங், பையுங் மற்றும் பியோங் மாதிரியான பெயர்களாலேயுமே அவங்க அழைக்கப்பட்டாங்க. நேர்களே, பழங்குடி மக்களோட வாழ்க்கையில நாடு அப்படின்ற கருத்து ரொம்பவுமே முக்கியமானது. அது வெறும் நிலப்பரப்பு மட்டும் குறிக்காது, அது முன்னோர்கள், ஆன்மீகம், குடும்பம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை குறிக்குது. பையுங் மக்கள் கிட்ட தௌரா அப்படின்ற ஒரு முக்கியமான சொல் இருந்ததுங்க. அதோட பொருள் குலக்குறி மையம், அப்படி இல்லைன்னா டோட்டெம் மையம். டோட்டெம் அப்படின்றது ஒரு சமூகத்தோட ஆன்மீக அடையாளமாக கருதப்படும் விலங்கு, பறவை மற்றும் இயற்கையான உருவம். அது அந்த குழுவோட பாதுகாவலராகவும் முன்னோர் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டதுங்க. இந்த கருத்து ஆஸ்திரேலியாவோட பல பழங்குடி சமூகங்கள்லேயுமே இருக்கு. அவங்க மனிதர்களையும் இயற்கையையும் தனித்தனியாக பார்க்கல, அதுக்கு பதிலாக ரெண்டையுமே ஒரே வாழ்க்கை வட்டத்தோட பகுதியாகவே நினைச்சாங்க. நேர்களே, பையுங் மக்கள் வாழ்ந்த பகுதிகள் கடினமான வறண்ட சூழல்களை கொண்டிருந்தாலும் அவங்க இயற்கையோட மாற்றங்களை புரிஞ்சிட்டு தாங்க வாழ்ந்தாங்க. ஆறுகள் எப்பயுமே நிரம்பும், அந்த பகுதியில் தண்ணீர் கிடைக்கும், எந்த காலத்தில் வேட்டையாடணும் அப்படின்ற அறிவுகள் தலைமுறைகளாக பரிமாறப்பட்டன. இன்னைக்கு உலகம் முழுசுமே பழங்குடி மக்களோட பாரம்பரிய அறிவு மறுபடியும் முக்கியத்துவம் பெறுதுங்க. சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, நிலத்தை சமநிலையோட பயன்படுத்துறது மாதிரியான விஷயங்கள்ல அவங்களோட வாழ்வியல் நமக்கு ஒரு வழிகாட்டியாவே இருக்கு. நேர்களே, பையுங் மக்கள் பற்றிய தகவல்கள் கம்மியா இருந்தாலும் அவங்களோட பாரம்பரிய மனிதனும் இயற்கையும் இணைந்த வாழ்க்கையோட ஒரு முக்கிய நினைவா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரமுமே வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து. டடா பை பை நேர்களே, நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம். Thank you.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜனை வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. அப்படி இன்னைக்கு மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு சாதனை பெண், அவங்களோட ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வயது இருக்கிறப்ப திருமணம் நடக்குது. அப்போ வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. இவங்களுடைய நேட்டிவ் வந்து மகாராஷ்டிரா, கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடம் வந்து கர்நாடகா. அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருந்த லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த வருஷம் ஏதோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க நினச்சதுக்கப்புறமா அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கணவரோட அம்மா மாமியாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் வந்து போகுதுங்க. அதனால் அவங்களால வந்து தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமியார் வீட்டுக்கு ஒரு ஹெல்ப்பாக வந்து அவங்களும் இருக்கிறாங்க. படிக்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க. ஒரு வருடத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அடுத்த வருஷம் அவங்களால படிப்பை தொடர முடியாமல் போகுது. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை. முதல்ல வந்து அவங்க மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அடுத்து பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அதனால் அவங்களால படிப்பை தொடர முடியலைங்க. அப்புறம் அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆகுதுங்க. படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்பில் கவனம் செலுத்த ஒரு முயற்சி பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது குழந்தை வந்து பிறக்கிறாங்க. அதே ஒரு ஆண்டில் அவங்களுடைய மாமியாரும் இறக்குறாங்க. ஒரு துயரமாக அவங்களுக்கு வந்து இருக்குது. அதற்கப்புறம் அவங்களால படிப்பு தொடர முடியல. இன்னும் ஒரு சில வருடங்களில் அவங்களுடைய மாமனாரும் இறக்குறாங்க. அவங்களுக்கு 29 வயசு இருக்கும்போது 3வதாக ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க. இப்படி அவங்களோட வாழ்க்கையில் அந்த படிப்பை தொடர்றதுக்கான சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கான துயரம், குடும்பத்தில் தொடர்ந்து நிறைய கஷ்டங்களும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. தொடர்ந்து இதெல்லாம் கடந்து அவங்க எப்படி ஒரு சாதனை பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: சேலத்திற்கு அடித்தளமிட இப்போது நமது சேலத்தில் வி பிளஸ் கிளினிக்
1: ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது.
0: கன்சல்டேஷன் பீஸ் 100 ரூபாய் மட்டுமே. ஆலோசனை நேரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 8 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 9 மணி வரை.
1: ஆண்டு உறுப்பினராக ரூபாய் 1200 மட்டுமே செலுத்தி மாதம் ஒரு முறை இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: வி பிளஸ் கிளினிக் அரசு பொறியியல் கல்லூரி எதிரில் கருப்பூர் சேலம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்?
1: மச்சான், நான் ஊருக்கு போறேன்டா, வர கொஞ்ச நாள் ஆகும்.
5: அப்படியா, சந்தோஷம்டா, நல்லபடியா போயிட்டு வாடா சாமி.
1: ஓ, உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? சரி வா, நீ தானே போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்.
5: இது வேறையா? சரி வா போலாம். டேய், என்னடா வந்ததுலேருந்து மேலேயே பார்த்துட்டு இருக்க, என்ன இருக்கங்க?
1: இல்லை மச்சான், மதுரைக்கு போகிற பஸ்ஸே 4 மணிக்கு மேலே தான் வரும்னு சொன்னாங்க, அதான் மேலேயே பார்த்துட்டு இருக்கேன்.
6: எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது?
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு பெண்ணோட கதை. மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 10 வருடங்களில் பார்த்திங்க அப்படின்னா 3 குழந்தைகள். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து அவங்க அதாவது அவங்களுடைய கணவர் ஃபேமிலியில் எல்லாத்தையுமே இழக்கிறாங்க, மாமனார் மாமியார். ஒரு கட்டத்தில் அவங்க 3வது குழந்தை பிறந்த சமயத்தில் அவங்களுடைய கணவரும் வந்து எதிர்பாராத விதமாக இருக்கிறாருங்க. அதற்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய குறைவாக இருக்கு.

இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். உறவினர்கள் எல்லாருமே வந்து இவங்களை ரொம்ப பார்த்துக்கல அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ அவங்களுடைய மகளோட பள்ளி கட்டணம் ஒரு 45 ரூபாய் இருந்தது. அதை கூட செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அந்த ஒரு காலகட்டங்களில் அவங்களுக்கு இருந்ததுங்க. புத்தகம் வாங்கிறதுக்கு பணம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே அவங்களுக்கு தெரியல. 3 குழந்தைகள் வந்து இருந்தாங்க. சரி, இனிமேல் நாம் வந்து படிக்கிறத வந்து தொடர முடியாது. அதாவது அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து 20 வயசில் அந்த திருமணமான சமயத்தில் அவங்களுடைய படிப்பை விட்டாங்க. அதற்கப்புறமா அவங்களால அந்த 10 வருடங்களும் அவங்களுடைய 29 வயது வரைக்குமே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இல்லைங்க. ஆனால் அவங்களுக்கு படிக்கணும் எப்படியாச்சும் படிப்பை தொடரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்தது. ஆனால் படிப்பை தொடர முடியல. சரி, என்ன பண்ணுறது, படிப்பை விட்டுறலாம் அப்படின்ற ஒரு நிலை கூட வந்தாங்க. நிறைய பேர் அப்படி வந்து முடிவு எடுத்திருப்பாங்க, இனிமேலாம் நம்மளால் படிக்க முடியாது, 3 குழந்தைகள் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம படிக்கிறத வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசில் பார்த்திங்க அப்படின்னா பிஏ படிப்பை வந்து அவங்க பூர்த்தி செஞ்சாங்க. அந்த வெற்றி வந்து அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இன்னும் நாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் படிக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய பயணம் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: அப்பா, ஸ்மோக்கிங்க கொஞ்சமாவது குறைக்கணும்னு சொன்னா கேக்குறீங்களா? இப்ப உங்க உடம்புக்கு தானே கேடு.
1: மாலதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. அமைதியாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே.
0: பிரச்சனை எல்லாம் இப்ப வராதுப்பா. ஃபியூச்சர்ல கேன்சர், நுரையீரல் பாதிப்பு மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: என்னது, கேன்சரா?
2: ஏங்க, பக்கத்து வீட்டுக்கார கணேசன் அதிகமா ஸ்மோக் பண்ணி கேன்சர் வந்து இப்ப ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாங்க.
0: இப்பயாவது புரியுதாப்பா? இதுக்கு மேல யாவது ஸ்மோக் பண்றத நிறுத்துங்க.
3: புகைப்பிடிப்பது நமக்கு உடல்நல பாதிப்புகளையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்கும். எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகளை நினைவில் வைத்து இன்றே புகைப்பிடிப்பதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நாமக்கலின் குரல் சமுதாய வானொலி.

0: வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண். அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா படிச்சுட்ருக்கிறாங்க. ஒரு 20 வயசில் திருமணம் ஆகுதுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க. கணவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கர்நாடகாவுக்கு போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. மகாராஷ்டிராவிலேருந்து போகிறாங்க. ஆனால் படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையல. உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா, மாமியாருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படுது. ஒரு அடுத்த வருடத்தில் இவங்களுக்கு வந்து முதல் குழந்தை பிறக்குது. அதற்கப்புறம் 2வது குழந்தை. மாமியாருக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. ஒரு கட்டத்தில் அவங்க இறக்குறாங்க. அதற்கப்புறம் மாமனாருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது, அவங்களும் இறக்குறாங்க. அதற்கப்புறம் 3வது குழந்தை. அப்போ அவங்க கணவரும் வந்து இறந்துடுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து ஆதரவாக யாருமே இல்லைங்க. சரி, நம்ம படிப்பை தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் 3 குழந்தைகள், அது எப்படி சாத்தியம் அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் வருது. இருந்தாலும் அவங்க படிக்கிறாங்க. பிஏ படிப்பை முடிக்கிறாங்க, பிஎட் முடிக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து ஒரு பணம் இருக்குது. ஏன்னா ஒரு வேலைக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க. ஓரளவுக்கு காசு வர ஆரம்பிக்குது. ஆனாலும் அவங்களுடைய படிப்பை நிறுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில வருடங்களில் எம்ஏ பரீட்சையும் எழுதுறாங்க, அதுலேயும் தேர்ச்சி பெறுறாங்க. அப்படியே காலங்கள் வந்து போயிட்டே இருக்குது. அவங்க வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்குது. அப்புறம் அந்த படிப்போட முக்கியத்துவத்தை உணர்ந்த அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு 32 வயசு இருக்கிற ஒரு சமயத்தில், சரி நம்ம வந்து இனிமேல் கர்நாடகாவில் இருக்க வேணாம், நம்ம வந்து மகாராஷ்டிரா போயிடலாம், அங்கே வந்து கல்வி நல்லாயிருக்கும், ஒரு நம்ம வந்து குழந்தைகள் நல்லா படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மகாராஷ்டிராவுக்கும் வந்து போகிறாங்க. மகாராஷ்டிராவில் அவங்களுடைய பெற்றோர்கள் கூட அவங்க வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வருஷம் அங்கே வந்து இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அவங்களால் வந்து தொடர்ச்சியாக இருக்க முடியல. சரி, நம்ம வந்து தனியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு நல்லது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பெற்றோரோட வீட்டிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து அவங்க குழந்தைகளோடு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன அறை, அங்கே தான் 3 குழந்தைகள், அதற்கப்புறம் அவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள் களத்துல இறங்கி

விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. மகாராஷ்டிராவில் அவங்களுடைய ஒரு வாடகை வீட்டில் அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க, மூன்று பெண் குழந்தைகளோட. அந்த பெண்மணிக்கு ஒரு வேலையும் கிடைக்குது, டீச்சர் வேலை. அவங்க ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்த அனுபவம். ஆனால் ஒரு 35 கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணணும். இப்போ அந்த பயணத்தப்பையும் அவங்க வந்து நிறைய படிச்சுக்கிட்டே வந்துருக்கிறாங்க. ஆனாலும் அந்த பயணம் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு சிரமமாக இருக்குது. ஏன்னா மூன்று குழந்தைகள், அவங்களையும் பார்த்துக்கணும். அப்போ வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேலையை வந்து விடுறாங்க. சே, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி எப்பயுமே கூட இருக்கும் இல்லைங்களா? அப்படி அந்த கேள்வி வந்து இருக்குது. சரி, புனேவுக்கு போனால் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசில் வந்து தோணுது. நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, அங்கே போனால் நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மூன்று குழந்தைகளையும், அவங்களுடைய மூன்று குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு புனேவுக்கு வந்து போகிறாங்க. ஆனால் புனே வந்து ஒரு நல்ல ஊர், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அங்கே யாருமே தெரியாது. இருந்தாலும் ஒரு மன உறுதியோடு புனேவுக்கு அந்த பெண் வந்து கிளம்புறாங்க. ஒரு சிங்கிள் மதராக மூன்று குழந்தைகளுக்கு வந்து தாயான பிறகும் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி புனேவுக்கு மூன்று குழந்தைகளோட போயிட்டு அங்கேயே வந்து போகிறாங்க. அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளை ரொம்ப நல்லா படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 41 வயசு இருக்கிற ஒரு சமயத்தில் அவங்களுடைய திறமை, அதற்கப்புறம் அவங்களுடைய மன உறுதி, இதையெல்லாம் பாராட்டி ஸ்ரீ சக்தி அப்படின்ற ஸ்ரீசக்தி விருது அவங்களுக்கு வந்து கிடைச்சதுங்க, உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்து. அதற்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய மூத்த குழந்தை எம்பிஏ பட்டம் பெறாங்க ஒரு கட்டத்தில். அதற்கப்புறம் அவங்களுடைய இரண்டாவது குழந்தை இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களுடைய பயணத்தை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பெண்ணோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கட்டத்தில் அவங்க வந்து சர்வைவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை. திருமணம் பண்ணிட்டு வராங்க கர்நாடகாவுக்கு. வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பை தொடரலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அதாவது கல்லூரி படிச்சுட்டு இருக்க சமயத்திலே வந்து திருமணம் 20 வயசில். அப்புறம் படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை, மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுதுங்க. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அதற்கப்புறமா படிப்பை தொடரலாம் அப்படின்னு நினைக்கும்போது மாமியாரோடைய இறப்பு வந்து அவங்கள கல்வி தொடர விடாமல் செய்யுது. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய வேலைகள் வந்து இருக்கும் இல்லைங்களா, குழந்தைங்களை பார்த்துக்கணும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா படிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது மாமனார் வந்து தவறிடுறாங்க. அப்பயும் அதே ஒரு சூழ்நிலை, குடும்ப கஷ்டம். அப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்கிறாங்க, இன்னொரு குழந்தை பிறக்கிறாங்க. 3 குழந்தை பிறந்த ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய கணவரும் வந்து இறக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உறவினர்கள் அவ்வளோவா பெரிய ஒரு ஆதரவு தரல. சரி, நம்ம படித்து ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8-9 வருடங்கள் அவங்க படிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்ததை அதுக்கப்புறம் அவங்களுடைய 30 வயசில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டிகிரி பிஎட்டும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு டிகிரி, அப்புறம் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு வந்து போகிறாங்க. இப்போ நம்ம 3 குழந்தைங்களும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா போயிடலாம் நினைக்கிறாங்க. மகாராஷ்டிரா வந்து அம்மா அப்பா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. சரி, நமக்கு புனேவுக்கு போனால் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது புனேவோட வந்து யாருமே தெரிஞ்சவங்க இல்லைங்க. ஆனாலும் புனேவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க போயிட்டு அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க. இவங்களும் அவங்களுடைய வேலையை தொடர்ச்சியாக வந்து பண் ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 41 வயதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவங்களுடைய அந்த மன உறுதியை பாராட்டி உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்து

மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர்கிட்டருந்து ஸ்ரீ சக்தி விருதும் இவங்களுக்கு கிடைக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய மூத்த மகள் அவங்க வந்து ஒரு எம்பிஏ பட்டம் பெற்று ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஒரு குழந்தை இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ஆடிட்டராக அவருடைய பணியை செஞ்சிட்ருக்கார். இப்படி எல்லாத்தையுமே ஒரு நல்ல நிலைக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கு முக்கியமான காரணம் அவங்க அந்த படிப்பை தேர்வு செஞ்சது தான். இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னா இவ்வளோ அளவுக்கு ஒரு முன்னேறி இருக்குமா அப்படின்னு தெரியாதுங்க. இவங்களோட கதை எல்லா பெண்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயமாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.